நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 19 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 21 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 4 தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூர் இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு

0: கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரிக்குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:02. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நமது கனவுகள் யாவும் மெய்ப்பட வேண்டும் என்ற நமது முண்டாசு கவியின் வேண்டுகோளுடன் நமது வேண்டுகோள்களையும் பிரார்த்தனைகளையும் இறைவனிடம் வைத்து பிரார்த்திப்போமா? இந்த சுகந்தமான காலை பொழுதில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் கேட்கலாம். இன்றைய குரலும் விளக்கமும் பகுதியில் அறத்துப்பாளின் அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தில் அறத்தாறு என துவங்கும் குரல் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொருத்தானோடு ஊர்தான் இடை. இதன் பொருள், பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய இவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என கூற வேண்டா. குறளும் பொருளும் மீண்டும். அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை. பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய இவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என கூற வேண்டா. இன்றைய குறளும் விளக்கமும் நிகழ்ச்சியில் அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தில் குரல் கேட்டீர்கள் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையோடு.

நேரம் 6:15. காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது, செயல்களில் விளக்கம் பெறுகிறது அன்பு. புன்னகையை கொடுத்து அன்பை பெறுங்கள் கூறுகிறார் அன்னை தெரசா. பக்தி பாடல்களில் தொடர்வது ஜிக்கி பாடிய பாடல்.

பக்தி பாடல்களில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. கோபம் வராத மனிதனே இல்லை எனலாம். எனினும் கோபத்தை தேவையற்ற நேரத்தில் பயன்படுத்துவதே எல்லா துன்பத்திற்கும் காரணம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவன் கோபத்தை அடக்கிக் கொள்வான் என்றால் அவனே மிக சிறந்த பலசாலியாக கருதப்படுவான், கூறுகிறார் நபிகள் நாயகம். தொடரும் பாடல் நாகூர் இ.எம். ஹனீஃபா பாடிய பாடல்.

நேரம் 6:24. பக்தி பாடல்களில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியைப் போல, நண்ணிய நின்முன் நீங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் வேண்டுகிறார் மகாகவி பாரதியார். தொடரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

கே வீரமணி பாடிய பாடலுடன் பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. நீங்கள் மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டே இருந்தால் அவர்களை நேசிக்க உங்களிடம் நேரம் இருக்காது. அன்பு செலுத்துங்கள் என்று கூறுகிறோம்.

0: 93 FM ல இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? காலை 7:30 ஹலோ டாக்டர், மனநலம், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் மற்றும் டிப்ரெஷன் தொடர்பான முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மனநல மருத்துவர் டாக்டர் ரவிசங்கர் அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:20 அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளினுடைய சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கிராமிய கலை. கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். மாலை 3:20 அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் டீ டைம் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:00 சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. 5:00 ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சி முன் செல்லடா. ராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடன் மாணவர்களின் கலந்துரையாடல். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாடினர் கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி இந்திய ராணுவத்தின் கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் மற்றும் துறை தலைவர் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் பேராசிரியர் விமலா அவர்கள். 5:30 நச்சினன் 4 இயற்கை ஆர்வலர் மற்றும் வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அனன்யா விஸ்வேஷோடு நேர்முக நிகழ்ச்சி. 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் கரும்பு விவசாயிகளுக்காக கோயம்புத்தூர் இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இனி கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது.

அறிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். விவசாய பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27 வகுப்புகள் அக்டோபர் 2 துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ்வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் ஆகும். இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குனர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003, அலைபேசி எண் 944-211-1048, மற்றொரு எண் 948-0510-1046. இந்த தகவலை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் தெரிவிக்கின்றார். இனி மாசிப்பட்ட பருத்தி ஏல விற்பனை துவங்குதல் தொடர்பாக ஈரோடு விற்பனை குழுவிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 1/6/2026 தொடங்கி பிரதி வாரம் திங்கட்கிழமைதோறும் பருத்தி மறைமுக ஏல விற்பனை நடைபெறவிருக்கிறது. இந்த மறைமுக ஏல விற்பனையில் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்ட மொத்த வியாபாரிகள், அரவை ஆலை மற்றும் நூற்பு ஆலை உரிமையாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது சமயம் விவசாயிகள் நன்கு முதிர்ந்த மலர்ந்த வெடித்த பருத்தியினை அதிகாலை நேரத்தில் பறித்து நிழலில் உலர்த்தி தூசு மற்றும் சருகுகளை நீக்கி ரகம் வாரியாக தனித்தனியே பிரித்து விற்பனை கூடத்தில் நடைபெறும் மறைமுக ஏலத்திற்கு கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதன் மூலம் தங்களது விளைபொருட்களுக்கு சரியான எடை, போட்டி விலை, உடனடி பணத்திற்கு எவ்வித பிடித்தமும் இன்றி நல்ல விலைக்கு விற்று பயன்பெறுமாறு ஈரோடு விற்பனை குழுவின் வேளாண்மை துணை இயக்குனர், செயலாளர் மற்றும் அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் ஆகியோர் கேட்டுக்கொள்கிறார்கள். நேயர்களே, மண் வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9/9/40-90-38-35 மற்றொரு எண் 8/2/2046-9459 ஆகிய அலைபேசி எண்களுக்கு
அழைப்பு வாயிலாகவோ

0: அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13வது வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும். இனி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தமிழ்நாட்டில் 2026 வருடத்திற்கான தென்மேற்கு பருவமழை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் ஆகிய மண்டலங்களுக்கானது. வரக்கூடிய 2026 ஆண்டின் தென்மேற்கு பருவமழை காலத்திற்கான, அதாவது ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை மழை பற்றிய முன்னறிவிப்பு செய்வதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் பயிர் மேலாண்மை இயக்ககத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் பசிபிக் பெருங்கடலில் பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள கடற்பகுதியின் மேற்பரப்பு நீரின் வெப்பநிலை மற்றும் தென்மண்டல காற்றழுத்த குறியீடு ஆகியவற்றை உபயோகித்து ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து பெறப்பட்ட மழை மனிதன், ஆஸ்திரேலியன் ரெயின்மேன் இன்டர்நேஷனல் சாஃப்ட்வேர் என்னும் கணினி கட்டமைப்பை கொண்டு 2025 ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை முன்னறிவிப்பு பெறப்பட்டது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் சராசரிக்கு ஒட்டிய மழையும் மற்ற மாவட்டங்களில் சராசரி மழையளவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கானது. இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள 1வது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலகப்புகழ் பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள்

0: குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசியவர் மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டவர் அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் குற்றப்பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் சாய தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 2 நாட்கள் சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. இரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்ற

0: ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக் கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோக கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.
2: நிலையத்தில் நேரம் 6:55.
3: கலை தென்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒரு திரைப்பட பாடல். வைரமுத்து வரிகளில் சுஜாதா மோகன் பாடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து.

0: ஒலித்த பாடலுடன் காலை தென்றல் நிறைவு பெறுகிறது.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்கிறது.

மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம சங்க

0: பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு லெஜெண்டோட பர்த்டே இல்லையா, அதனால அவரை கொண்டாடும் விதமாக அவருடைய பாடல்கள் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். அவருடைய பாடல்கள் இல்லாத நாளே இல்லை, எல்லா நாளும் கேட்குறோம். இன்றைக்கி அதுலேயும் கொஞ்சம் ஸ்பெஷல். முதல் பாட்டு உதயகீதம் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது, பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை இளையராஜா. அடுத்து நூல்வெளி படத்திலிருந்தும் நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்தும் பாடல்கள் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இரண்டு பாடல்களுக்குமே பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல தினமும் ஒவ்வொரு பொது அறிவு வினா கேட்போம். அந்த வகையில் இன்னைக்கான கேள்வி, 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகள் ஓடி இந்தியாவிலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லப்படுறவர் யார்? 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 செகண்ட்ஸ் தான், 10.9 வினாடிகளில் 10.9 செகண்ட்ஸில் ஓடி இவர் தான் இப்போ இந்தியாவிலேயே ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யார் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு க்ளூவும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் இப்போ கொடுக்க மாட்டேன், 7:30 உங்களுக்கு இதுக்கான ஒரு க்ளூ கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மீண்டும் ஒரு முறை கேள்வி, 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 செகண்ட்ஸில் ஓடி இந்தியாவிலேயே ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லப்படுறவர் யார் அப்படிங்கிறதான். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியான கேள்வி. இதற்கான பதில் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் நீங்க பதில்களை சொல்லலாம். நேர்களே, இன்று மாலை 7:25 ஏறுமோறும் நிகழ்ச்சியில கரும்பு விவசாயிகளுக்காக கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா புனாச்சா, தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகஸுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின் போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள்

குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஒடிஷாவில் ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பீகார் தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின்

0: சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில் தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரிதபிரதா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்றவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்த அவர், இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர், நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுகளில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுகள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம்

வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னர்டிஸ் வசாமி இணையை வென்றது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யு லியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

இன்னைக்கான வானிலை பார்த்தோம்னா, கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமா 24 அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல 25-33 டிகிரி செல்சியஸ், ஈரோட்ல 26-35 டிகிரி செல்சியஸ், சேலத்துல 26-34, பாலக்காட்டில் 25-30 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஊட்டியில 17-22 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க.

0: இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடினது, இசை இளையராஜா.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நிலையத்தில் நேரம் 7:30. இனி கேட்கலாம்
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர், மருத்துவத்துடன்

உற்சாகமான மற்றும் இனிய காலை வணக்கம் நேர்களே. வார வாரம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நிறைய டாக்டர்ஸ் பேசுகிற நிறைய நல்ல விஷயங்களை கேட்டு நம்ம பயன்பெற்றுருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக ஒரு டாக்டர்

0: நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மன அழுத்தம், கவலை, பயம், தூக்கமின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி பேசுறது இன்னுமே பல பேருக்கு ஒரு தயக்கம் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றியும் மனநலன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் நம்ம வாழ்க்கையை எப்படி ஆரோக்கியமாக நடத்தணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மனநல மருத்துவர் டாக்டர் ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. நான் வந்து டிப்ரெஷனாக இருக்கேன், வீக்கெண்ட் ஆகிடுச்சு, நான் வீக் டேஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், நான் வெளியே போய் சாப்பிட்டு வரேன், அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ என்னென்னா அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்து ஒரு எல்லாருமே யூஸ்
2: பண்ணுறேன்.
1: 6 வயசு குழந்தைக்கு தெரியுது நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்றாங்க, டிப்ரெஷனாக இருக்கேங்கிறாங்க. ஸோ இது அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து அவங்க கற்றுக்கிட்டாலுமே, பட் வந்து இது வந்து நம்மளோட அந்த ஹெல்த் அது எப்படி பாதிக்கும்,
2: ஹெல்த் எப்படி பாதிக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து அதை கரெக்டாக ஸ்ட்ரெஸ்ன்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ப்ரொடக்டிவ் ஒன்.
1: ஓகே,
2: ஸோ ஸ்ட்ரெஸ் நமக்கு வேணும், ஸ்ட்ரெஸ் நம்ம இருந்தால் தான் டே டு டே லைஃப் நம்ம ரன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இன்ஃபேக்ட் நம்மளை இம்ப்ரூவ் கூட பண்ணுது. ஸோ இது பேர் யூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடியது, யூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடியது. டிஸ்ட்ரெஸ்ன்றது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், சில இடத்துல கோப் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சில குறைபாடுகள் இருக்குது, பட் நம்ம ரொட்டீனை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஒருவேளை இது பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக, நம்மளை பாதிக்கூடியது ஸ்ட்ரெஸ்ஸாருன்னு சொல்லக்கூடியது. அதனால் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வரக்கூடிய மாற்றத்தை ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸ்ட்ரெஸ்ஸார் வேறு, ஸ்ட்ரெஸ்ன்றது வேறு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸார் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸாரோடைய வீரியம் அதிகமாக இருக்குது, நமக்குடைய நம்மக்கிட்ட வந்து தாங்கக்கூடிய மன வலிமை, அதை எதிர்கொண்டு போகக்கூடிய வலிமை குறைவாக இருக்குன்றப்போ அது வந்து டிஸார்டர் லெவலில் மாறக்கூடியது. ஸோ அப்போ தான் ஆங்ஸைட்டி டிஸார்டர், டிப்ரெசிவ் டிஸார்டர்னு சொல்லக்கூடியது. நீங்கள் சொன்ன மாதிரி சமுதாயத்தில் எல்லாத்துக்குமே டிப்ரெஷன் சொல்லக்கூடியது. ஸோ டிப்ரெஷன்றது வந்து ஒரு சமுதாயத்தில் யூஸ் பண்ணுற வேர்டும், சயின்ஸ் ரீதியாக யூஸ் பண்ணுறதுக்கும் 2 differences இருக்குதுங்க. அது இப்போ சயின்ஸ் ரீதியாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டிப்ரெஷன்றது நாச சைக்கேட்ரிஸ்ட் நான் பார்க்கக்கூடியது, இது பிரெயினில் ஏற்படக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதாவது அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக ஹார்மோன் கிடையாது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அது செரட்டோனின் இருக்குது, டோப்பமின் இருக்குது, நாரட்டின்னு இருக்குது. இந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் குறைவாகும்போது நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், செயல்பாடுகள் இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒரு மந்த நிலைமைக்கு போயிடுது. அப்போது நம்மளால் பாசிட்டிவாக எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடுது, மனசுக்கு ஒரு சோகமாக இருக்கக்கூடியது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகக்கூடியது, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகக்கூடியது, இதெல்லாம் இந்த டிப்ரெஷன் மனத்தளர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த டிப்ரெசிவ் டிஸார்டருடைய சிம்டம்ஸ் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தது. நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் எப்படி இது ஃபிசிக்கல் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்போது நீங்கள் இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரில் மாற்றம் வருது, சரிங்களா? டயபெட்டிஸ் இருக்குதுன்னு, சர்க்கரை நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கரை லெவல் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அவங்க வந்து டயபெட்டாலஜிஸ்ட்டை போவாங்க, மருந்துகள் கொடுப்பாங்க, கண்ட்ரோல் ஆகலைன்னு பார்த்துட்டால் சம்டைம்ஸ் அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இருந்தால் அது சர்க்கரை அளவு கூட ஜாஸ்தி ஆகுது. இந்த டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ட்ரீட் பண்ணும்போது சர்க்கரையோட அளவு குறையுது, சர்க்கரைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரை கூட குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ டிப்ரெஷன் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு ஃபேக்டர் ஹார்ட் டிசீஸு உண்டாக்கக்கூடியது. கொலஸ்ட்ராலும் பிளட் ப்ரெஷரும் டயபெட்டிஸும் இதெல்லாமே ஹார்ட்டை பாதிக்கிற மாதிரி இதுவும் ஒரு ஃபேக்டர் பாதிக்கக்கூடியது. பார்த்திங்கன்னா குடல் ரீதியான குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது, இந்த மனநல மாற்றத்தினால வரக்கூடியது. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது தலைவலி வர்றது, தலைபாரமாக இருக்கிறது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்றது, நெஞ்சு படபடப்புன்னு இருக்குது, வயிற்றில் வந்து அஜீர்ண கோளாறுகள் இருக்கக்கூடியது, மன ரீதியாக எடுத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது, இரிட்டேஷன் இருக்கக்கூடியது, ஒரு ரிலாக்ஸ்டாகவே இல்லை டென்ஸ்டாகவே இருக்கக்கூடியது, ஒரு சோகமாக ஃபீல் பண்ணக்கூடியது, இதெல்லாமே ஸ்ட்ரெஸ்னால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வரக்கூடிய மாற்றங்கள் இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நிறையவே
2: இருக்குது.
1: எனக்கு இப்போ என்ன அப்படின்னா மனநோய்க்கு இது ஒரு காரணமாக இருக்குமா?
2: கண்டிப்பாக ஓவர் திங்கிங்ன்றது பார்த்துட்டிங்கன்னா இது பேர் ஆங்கிலத்தில் சொன்னால் ரெஃப்ளெக்டிவ் ரூமினேட்டிவ் திங்கிங்னு சொல்லக்கூடியது. ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சனே நம்ம பிரெயின் என்ன பண்ணுறா, திருப்பி திருப்பி திருப்பி அதை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது, ரூமினேஷன் சொல்லக்கூடியது. அப்போ இது ரெண்டு இருக்குது, ஒன்று செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு

0: அப்புறம் நம்ம உட்கார்ந்து யோசனை பண்ணக்கூடியது, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனை எப்படி கையாண்டுருக்கலாம், பிரச்சனை திருப்பி எப்படி வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன நெக்ஸ்ட்டு செய்யலாம்ன்றது யோசிக்கிறது வந்து இட்ஸ் அடாப்டிவ் ப்ரொடக்டிவ் அது. ஸோ அது வந்து ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அது. பட் வேற நீங்கள் சொல்ல இந்த ஓவர் திங்கிங், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரூமினேஷன் சொல்லக்கூடியது, முடிஞ்சு போன ஒரு சம்பவத்தை இது ஆட்டோமேட்டிக்காக பேசிவாக பிரெயின் திருப்பி திருப்பி திருப்பி அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த திங்கிங் பேட்டர்னில் எந்த சொல்யூஷன் வரப்போகிறது கிடையாது. பட் ஆனால் இந்த திங்கிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா இது நம்ம எமோஷனை பாதிக்கும், நம்ம வந்து ஆங்ஷியஸ் ஆகலாம், டிப்ரெஸ்டாக ஆகலாம், வேறு நம்ம கடமைகளை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த இந்த திங்கிங்னால் எந்த ஒரு சொல்யூஷனும் ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அதை கையாளக்கூடிய திறன் நம்ம கற்றுருக்க மாட்டோம். ஸோ இந்த ஓவர் திங்கிங்கில் இது ஒரு ஒரு ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் ஓவர் திங்கிங்கில் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை நினச்சி ஒரு அப்ரிஹென்ஷன், எது அது எப்படி இருக்கும், என்ன நடக்க போகுது, அது அசம்பாவது நடந்துட்டால் என்ன பண்ண போகிறேன், என்னால் அதை சமாளிக்க முடியுமா முடியாதா, நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், அப்போது அது நடக்குதா நடக்கலையானே கூட தெரியாது, நடக்கலாம் நடக்காமல் கூட போகலாம் எதிர்காலத்தில், ஆனால் அதை பற்றின ஒரு பய உணர்வு போய்கிட்டே இருக்கக்கூடியது. கண்டிப்பாக இந்த முடிஞ்சு போன விஷயத்தை சிந்திக்கிறது ரூமினேஷன் சொல்லக்கூடியது, எதிர்காலத்தை பற்றி வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம அப்ரிஹென்ஷன் சொல்லக்கூடியது, இது ரெண்டுமே இது திருப்பி திருப்பி திருப்பி போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக இதனால் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை கையாள தெரியாமல் விடும்போது தான் நம்ம கையாளுறதுக்காக நம்ம வந்து என்ன சொன்ன மாதிரி இந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணுறது, இல்லை ஓவர் ஈட்டிங் போகக்கூடிய ஸ்ட்ரெஸ் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓவர் ஈட்டிங் போகக்கூடியது, அந்த மாதிரி இதுக்கு நம்ம செயல்பாடுகளில் மாற்றம் வர ஆரம்பிக்குதுங்க.
1: இதுவரைக்கும் நாம் இணைஞ்சிட்டு இருந்த இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மனநலன் தொடர்பான நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க மனநல மருத்துவர் டாக்டர் ரவிசங்கர் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். மனநலம் மண்ணுயிர் காக்கும், இன நலம் எல்லா புகழும் தரும். நன்றி நேர்களே.

0: கீடுபாட்டு வாழ்வே மாயம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடினது, பாடலாசிரியர் வாலி, இசை கங்கை அமரன். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். இன்னைக்கான கேள்விக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஃபாஸ்டஸ்ட் மேன் யாரு அப்படிங்கறத வந்து ஒரு கேள்வியா கேட்டிருந்தோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போன வாரம் நடந்த மங்கி பாத்ல நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே இன்டர்வியூ எடுத்தவர் இவர். ஒரு நேர்காணல்ல இவர் பேசியிருக்காரு. ஸோ அவர் யாரு அப்படிங்கறத கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேயர்கள் எல்லாமே பதில் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய வரிசையில கோணமலை ஆனந்தன் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, இதுதாங்க பதில் அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, கணேசமூர்த்தி, சங்கர சீனிவாசன், பாண்டிச்சேரி குஹன் நஞ்சுண்டாபுரம், அந்தோனிராஜ் சென்னை, வி பிரபு ராஜபாளையம், கணியூர் அண்ணாதுரை, வி ஐயனார் முதுகுடி, மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லேஸ்வரி, மூக்கனூர்லிருந்து பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி, மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி ரமேஷ், பிரமிளா சென்னை, பீடம்பள்ளி வாசுதேவன், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆலாங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் ரித்விக், கனிஷ்க், அபினவ், சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து கிருஷ்ணராஜ், ஜெயந்தி ஜவஹர், அறந்தாங்கியிலிருந்து விஸ்வம் பதில் கொடுத்திருக்கிறாங்க, வீரதுரை, அரியலூர், ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டான், பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, சிவானந்த காலனி, எஸ் பழனி பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, பரவாயில்ல இருந்தாலும். ரமண முதலி புதூர்லிருந்து சுதாகர் ஜீவா, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, மூக்கனூர்லிருந்து ராதிகா, லக்ஷன், முத்துக்குமார், வெள்ளிக்குப்பம் பாளையம், பார்வதி, கணபதி, மனோ மற்றும் கிறிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து பதில் கொடுத்திருக்கிறாங்க. சோமஸ்கந்தமூர்த்தி மூக்குனூர் சண்முகா நகர்லிருந்து சிவகுமார், மலர்கொடி, ரகுராமன் முல்லை நகர், தேவராயபுரத்திலிருந்து ராஜா, கனக்கம்பாளையம், பாலசுப்ரமணியம், கவிதா, சர்க்கார் கண்ணாடி புதூர் கிராமத்திலிருந்து கவின் சுந்தர், கிருத்திக் சர்வன், ஜெயந்த்ரா, ஜெயமித்ரா, ருத்விக் மற்றும் சாத்விக் பதில் கொடுத்திருக்கிறாங்க. போத்தனூர் ரயில் ரங்கன், ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து சிங்கானலூர், ஜெயலட்சுமி, அன்பு ராணி பதில் கொடுத்திருக்காங்க, அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீ சாய், ஏ கே பிரகாசம், ஞானாம்பிகை போகம்பட்டி, சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலிருந்து பதில் சரியான பதிலை கொடுத்திருக்கிறாங்க.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டி
2: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
3: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட், போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
2: வேலையில இருந்து இல்ல.
3: ஆமா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: சண்முக சுந்தரம், ரமணா முதலி, ரமண முதலி புதூர், தொட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி, மனவை சந்திரசேகர், காளிப்பாளையம் திருப்பூர் பகுதியிலிருந்து வைத்தீஸ்வரன் அனுப்பியிருக்கிறாங்க, ஜஸ்டின் திரவியம் காந்திபுரம், கரூர்லிருந்து நாகேந்திரன், பட்டுக்கோட்டை ராபர்ட் திரவியம், நங்கவள்ளி ராஜாராம், அலிநகரம் மகாதேவன், சின்னவதம்பச்சேரியிலிருந்து ஈஸ்வரி பரமசிவம், ரங்கராஜ் வீரேஸ்வரி, பாண்டியநகர், ஜெகநாதன் பூளக்காட்டு பாளையம், கேன்பாளையம் பேச்சிமுத்து, சுகன் சிந்து, குஹன் சிந்து, கோத்தகிரி பதில் கொடுத்துருக்காங்க. அங்கே அவங்க அந்த கோத்தகிரி பகுதியிலிருந்து ஜனகா நடராஜன், ரேவதி, தினேஷ்குமார் பாண்டிச்சேரியிலிருந்து. நேர்களே, வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
4: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். பிளாஸ்டிக் எனப்படும் நெகிழியால கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் நிலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதாக கூறுகிறார்கள் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள். குறிப்பாக ஒருமுறை மட்டுமே உபயோகப்படுத்தும் தண்ணீர் பாட்டில்கள், டீ கப்புகள், பிளாஸ்டிக் பைகள், உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்லும் பார்சல் கவர்கள் ஆங்காங்கே வீசி எறியப்பட்டு அதுக்கப்புறமா மழை நீரால அடித்துச் செல்லப்பட்டு ஆறுகளிலும் குளங்களிலும் சென்று சேர்ந்து கடைசியா கடல்ல கலக்குது. அதே போல கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசிப்போர் பயன்படுத்திய பின் தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் கடல் பகுதிகளுக்கு சுற்றுலா வருவோர்களில் சிலர் பயன்படுத்திய பின் எரிந்த பிளாஸ்டிக்கால கடல் பெருமளவு மாசுபடுது. கைவிடப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட பிளாஸ்டிக் வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் போன்றவை எளிதில் சிதைவடையாம மைக்ரோ பிளாஸ்டிக் என்னும் கண்ணுக்கு தெரியாத நச்சு பொருட்கள் எளிதில் சிதைவடையாமல் அவற்றின் வாழ்நாள் முழுவதும் கடலில் கலந்து பல்வேறு உயிரினங்கள் உயிரிழக்க காரணமாகுது. இந்த நுண் பிளாஸ்டிக்குகள் கடல் உணவுகள் மூலமா மீண்டும் மனித உடலை அடைந்து மனித சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1.1 கோடி டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் சென்று சேருவதாக கூறுகிறார்கள் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள். கடல் ஆமைகள், திமிங்கலங்கள், கடல் பறவைகள், டால்பின்கள், பென்குயின்கள் மற்றும் மீன்கள் போன்ற எண்ணற்ற கடல்வாழ் உயிரினங்களையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதித்து ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சமநிலையையும் சீர்குலைக்கிறது கடலில் சேரும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள். உலக அளவுல சுமார் 9% பிளாஸ்டிக் மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுவதாக ஆய்வு அறிக்கைகள் கூறுகிறது. அதனால பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து அதற்கு மாற்றாக உலோக பாத்திரங்களையும் துணி பைகளையும் பயன்படுத்துவோம். இதன் மூலம் நிலவளத்தை மட்டுமல்லாது கடல் வளத்தையும் காப்போம்.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

பாட்டு ஒரு தலை ராகம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை எழுதி இசையமைச்சது டி ராஜேந்தர். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். 2026 ஆண்டிற்கான ஐடிஐ நேரடி சேர்க்கை ஐடிஐ நேரடி சேர்க்கை நடைபெறுது. அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மகளிர்னுடைய அரசு தொழிற்பயிற்சி

0: நிலையம் கோயம்புத்தூர்ல எலக்ட்ரானிக் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னீஷியன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்மார்ட் ஹெல்த் கேர் ஸ்விங் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. அரசு விடுதியில் மகளிருக்கு உணவு மற்றும் உறைவிடம் ஹாஸ்டல் இலவசமாக வழங்கப்படும். இணையதளத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இத்தொழிற்பயிற்சி நிலையத்தில் இணையதளத்திலையும் விண்ணப்பிக்கிறதுக்கான வசதி இருக்குது. டிசி, 8th இல்லாட்டி 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டோட ஜெராக்ஸ், ஃபோட்டோ, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நாம் விண்ணப்பிக்கலாம். செங்கத்துறை துணை மின் நிலையத்தில் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி செய்யறதுனால காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைப்படும். செங்கத்துறை, ஏரோநகர், பிஎன்பி நகர், காடாம்பாடி, காங்கேயம்பாளையம் மற்றும் மதியழகன் நகர். இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்திருந்தீங்க. 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 செகண்ட்ஸ்ல ஓடி இந்தியாவிலேயே ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லப்படுறவர் யார் அப்படிங்கறதான் இதற்கான சரியான பதில். குருந்தர் வீர் சிங் இவர் தான் வந்து ரொம்ப வேகமாக ஓடி அதிவேக மனிதர், ஃபாஸ்டஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுறாரு, அழைக்கப்படுறாரு. ராஞ்சியில் நடைபெற்ற ஃபெடரேஷன் கோப்பையில் தடகள போட்டியில் அவர் இந்த சாதனையை படைச்சிருக்கிறாரு. இந்தியாவினுடைய ஃபாஸ்டஸ்ட் மேன் குருந்தர் வீர் சிங் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து தேசிய சாதனையை படைச்சிருக்கிறாரு. இவர் வந்து லாஸ்ட் வீக் மனதின் குரலில், மன் கி பாத் மனதின் குரலில் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாலேயே வந்து இன்டர்வியூ எடுக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் அவருக்கு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இன்று மாலை 5:02 ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சி முன் செல்லடா ராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடன் மாணவர்களின் கலந்துரையாடல். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாடினர் கோவை தேசிய மாணவர் படைக்குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி, இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் மற்றும் துறை தலைவர் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புக்கான ஆலோசகர் முனைவர் பேராசிரியர் விமலா அவர்கள். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள 1வது உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு DK சிவகுமார் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய்,

0: இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: உழவன் படத்திலிருந்து ஏராளமான மியூசிக்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வாலி. வணக்கம். காமத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் தான் இணைஞ்சிருக்கோம். கேரளாவினுடைய பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற காரக்குறிசி கிராமத்தில் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை தோண்டியிருக்காரு. மண்ணுக்கடியில் உருண்டை உருண்டையாக ஏதோ இருக்கிறத கவனிச்சிருக்காரு. முதல்ல ஏதோ விசித்திரமான பொருள் அப்படின்னு தான் அவருக்கு தோணுச்சு. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம், அது பார்க்கறதுக்கு மாம்பழம் போல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த உள்ளூர் மக்களால் இது வந்து அன்போடு நிலமாங்காய் அல்லது சித்தல் கிழங்கு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது வந்து ஒரு அபூர்வ மருத்துவ காளான் தான் அது கண்டுபிடிச்சிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா கரை அதிகம் இருக்கிற இடங்களை இருப்பிடமாக கொண்டு மண்ணுக்கு அடியில ரகசியமாக வளரும் குணம் கொண்டவை. இவற்றுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் போல இருக்கிறதுனால மக்கள் இதற்கு நிலமாங்காய் மேங்கோ அப்படின்னு சொல்லி பயிரிட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நிலமாங்காய் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைச்சிடாது. கேரளாவினுடைய பலத்த மழை காலங்களிலோ இல்லாட்டி மழை முடிந்த ஈரப்பதம் நிறைந்த காலத்தில் தான் இவை மண்ணுக்கு அடியில் உருவாகுது. ஒரு விவசாயி சாகுபடிக்காக நிலத்தை தோண்டியிருக்காரு. சுமார் 20க்கும் மேற்பட்ட நிலமாங்காய்கள் சிக்கியது ஒரு அதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படுது. அறிவியல் உலகம் இதனை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முன்பே இத்தகைய அரிய வகை உயிரினங்கள் அழிந்து வருகிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இப்போ வந்து எழுந்திருக்கு. இயற்கை நமக்காக மண்ணுக்கு அடியில் ஒழித்து வைத்திருக்கும் இதை போன்ற பல அதிசயங்களை நாம் காக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒன்றாக கருதப்படுது.
1: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
2: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.

0: ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்து சிப்பினுடைய இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடிய இந்த பாடல் கேட்டும் பாடலாசிரியர் பழனி பாரதி. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று மாலை 5:02 ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சி முன் செல்லடா ராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்த நிபுணர்களுடன் மாணவர்களுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாடினர் கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி இந்திய ராணுவத்தின் கர்னல் சிஎஸ் ஸ்ரீசுவாமி அவர்கள் மற்றும் துறை தலைவர் திறன் மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் பேராசிரியர் விமலா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8:15 ஆங்கில செய்தி தொகுப்பு.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு ஹோல்ட் டாக்ஸ் வித் ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுவேலா டெல்சி ரோட்ரிகேஸ் இன் நியூ டெல்லி டுடே. Union Home Minister Amit Shah to chair 73rd plenary session of Northeastern Council in Shillong. US Secretary of State Marco Rubio says United States and India are only weeks away from concluding a long-awaited trade agreement. IMD issues orange alert for heavy rain in Keralam and Mahe today. First World Yogasan Sports Championship to begin today in Ahmedabad. Prime Minister Narendra Modi to join the event virtually in the evening. And in football, India advanced to the final of SAF Women's Championship, beating Bhutan 1-0 in Goa. And now the news in detail. Prime Minister Narendra Modi will hold talks with the acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi today. Ms. Rodriguez arrived yesterday on a 5-day visit to India. She is accompanied by a delegation comprising the Ministers of Foreign Affairs, Economy and Finance, Science and Technology, Communication and Information and Transportation. Ms. Rodriguez had visited India in her earlier capacity as Foreign Minister in 2015 and as Vice President in 2019, 2023, 2024 and 2025. More from our correspondent.
2: The discussions will involve the full spectrum of India-Venezuela relations and explore avenues for further cooperation in areas of energy security, trade and investment, pharmaceuticals, healthcare, transportation and renewable energy. The Venezuelan delegation will also visit several sites connected with energy, pharmaceuticals and auto sectors to gain insights into India's technological and industrial capabilities and to explore opportunities for collaboration. India has been an important partner of Venezuela in the areas of energy and investment. Indian PSUs have made significant investment in Venezuela in the energy sector and they are keen to explore opportunities

0: as 21 die in blaze that swept through the five-story hotel located in a narrow lane crowded locality in South Delhi. An editorial in The Hindu writes on how India scaled its startup industry from 2016 to 2025. The Startup India scheme has truly come of age due to the supportive policy environment, robust startup growth and a positive investment climate. Cabinet backs ordinance to ease tax rules for foreign investors in some securities, states the Times of India. The Economic Times comes up with a story on domestic travel demand remains strong despite rising fuel costs and airfares and fewer flights. Under the headline, summer travel plans take no break. And finally, the Tribune writes about a memorable moment when the Tibetan spiritual leader, the 14th Dalai Lama, was presented with a Grammy Award won by his audiobook Meditations, The Reflections of His Holiness. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with Acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi today. Union Home Minister Amit Shah to chair 73rd plenary session of Northeastern Council in Shillong. U.S. Secretary of State Marco Rubio says United States and India are only weeks away from concluding a long-awaited trade agreement. IMD issues orange alert for heavy rain in Kerala and Mahi today. First World Yogasan Sports Championship to begin today in Ahmedabad. Prime Minister Narendra Modi to join the event. And in football, India advanced to the final of SAF Women's Championship, beating Bhutan 1-0 in Goa. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30. நமது ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம கேட்டுட்டு இருக்கோம் இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நூற்றுக்கணக்கான மைல் தூரம் பறந்து போனாலும் திசை காட்டி கூட இல்லாம புறாக்கள் எப்படி தங்களுடைய இருப்பிடத்தை துல்லியமா கண்டுபிடிக்குது அப்படிங்கறத நம்ம வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா. இப்போ வந்து அதற்கான விடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஜெர்மனியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறாக்களினுடைய இந்த திசையறியும் திறன் அவற்றுடைய கண்களில் உள்ள ஒளி உணர்திறன் மூலக்கூறுகளால் நடக்குது அப்படின்னு சொல்லி சிலர் நம்பினாங்க. வேறு சிலரோ அது அவற்றினுடைய அழகு அல்லது உள்காதில் நடப்பதாக கருதினாங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் பறவைகளினுடைய உடல் உறுப்புகளை அலசி ஆராய்ந்தப்போ மிக வலுவான காந்த சமிஞ்சை அதாவது மேக்னெட்டிக் சிக்னல் கிடைத்த இடம் அவற்றினுடைய கல்லீரல் அப்படின்னு தெரிய வருது. புறாக்களினுடைய கல்லீரல்ல சில பிரத்யேக நோய் எதிர்ப்பு செல்கள் இரத்த சிவப்பணுக்களை உடைத்து இரும்பு சத்தை சேமித்து வைக்கின்றன. அதே போல கல்லீரல் செல்களை நீக்கியவுடன் புறாக்கள் எப்பவுமே வந்து வழி தவறிடும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மேகமூட்டமாக இருக்கும் நாட்கள்ல மட்டும்தான் புறாக்கள் இந்த திசையறியும் சிக்கலை வந்து சந்தித்தன. காரணம், புறாக்கள் வெறும் காந்தப்புலத்தை மட்டும் நம்பி இருக்காம சூரியனையும் தங்களுடைய மற்றொரு முக்கிய பயண வழிகாட்டியா பயன்படுத்திட்டு இருக்கு. ரொம்பவே அற்புதமா இருக்கு இல்லைங்களா.

0: மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரமாண்டிய மியூசிக்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடல் கிட்டம், எஸ்பி பாலசுப்ரமணியம் மால்குடி சுபா பாடியிருந்த பாடல் கிட்டம் பாடலாசிரியர் வைரமுத்து. இப்போ என்னதான் குளிர்காலம் வந்தாலும் கோடை காலங்களில் நிறைய ஏசி பயன்படுத்திட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா. அந்த ஏசி கோடை காலத்தில் நிறைய இடங்களில் வெடிக்கும் அபாயங்களும் ஏற்பட்டிருக்கு. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வீடுகள் அலுவலகங்கள் இந்த இடங்களில் ஏசி அதிகமாக பயன்பாட்டில் இருக்கும்போது குளிர்விக்கும் செயல்முறைக்காக சுற்றுப்புற வெப்பநிலை, அதாவது கம்ப்ரெசர் அருகில் உள்ள வெப்பநிலை கண்டன்சர் வெப்பநிலையை விட சுமார் 10 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்தியாவில் ஏசி கண்டன்சனுடைய வெப்பநிலை பொதுவாக 50 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கிறனால சுற்றுப்புற வெப்பநிலை இந்த அளவை மீறும் போது ஏசி செயல்படாமல் போகுது. இத்தகைய சூழலில் கண்டன்சர் மீது அழுத்தம் அதிகரிக்குது, இதனால கண்டன்சர் வெடிக்கும் அபாயமும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதிக வெப்பநிலையை தவிர ஏசியில் விபத்துகள் ஏற்படுவதற்கான பல முக்கிய காரணங்களும் இருக்கு. வாயு கசிவு, அதாவது அழுக்கான காயில்கள், கண்டன்சனுடைய காயில், இது எல்லாமே சர்வீஸ், அதை கரெக்டான ஒழுங்குமுறையாக எந்தெந்த டைமில் சர்வீஸ் விடணுமோ அந்தந்த டைமில் நம்ம வந்து சர்வீஸ் விட்டோம்னா கண்டிப்பா இந்த வெடிக்கும் அபாயங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
1: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
2: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள், உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.

ஏர்க்ராஃப்ட், ஏரோப்ளேன், பிளேன் இந்த மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பரந்த மற்றும் பொதுவான ஒரு சொல் தான். இது வந்து பறக்கும் திறன் கொண்ட எந்த ஒரு வாகனத்தையும் குறிக்குது. இதில் வந்து விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் இந்த மாதிரியான பல பறக்கும் இயந்திரங்கள் அடங்கும். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, பறக்கும் திறன் கொண்ட எந்த ஒரு வாகனமும் வானூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அனைத்து விமானங்களும் வானூர்திகள் தான், ஆனால் அனைத்து வானூர்திகளும் விமானங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஏர்ப்ளேன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சிறப்பு வகை வானூர்தி. இது வந்து நிலையான ரக்கைகள் கொண்ட மற்றும் ஒரு இயந்திரத்தால் இயக்கப்படும் ஒரு பறக்கும் வாகனம் தான். இது வந்து முதன்மையாக பயணிகளையும் சரக்குகளையும் கொண்டு செல்ல பயன்படுது. வானூர்தி அப்படிங்கிற சொல் இந்தியாவிலையும் ஐக்கிய நாடுகளையும் பயன்படுத்தப்பட்டு வருது. அதே போல பிளேன், ஏரோப்ளேன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, உண்மையில் ஏரோப்ளேன் மற்றும் ஏர்ப்ளேன் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சொல்லுவோம். இதுக்கு ரெண்டுமே வந்து ஒரே அர்த்தம் தான். ஆங்கில பயன்பாட்டில் தான் வித்தியாசம் இருக்கு. ஏரோப்ளேன் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் ஆங்கில வார்த்தை, ஏர்ப்ளேன் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா ஆங்கில வார்த்தை தான். இதுதான் வந்து இந்த மூன்றுக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம்.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரி கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் வள்ளிநாயகம், மேலப்புத்தநேரில இருந்து வர்றேன்.
2: நீங்க ஆல் இந்தியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா, அந்த அனுபவங்களை எங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
3: கேட்டிருக்கேன், முன்னாடி வந்து அது மட்டும்தான் இருந்தது, அதனால கேட்டிருக்கேன். அதில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்கும், அதை பார்த்தே டைம் பார்த்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போகிறதெல்லாம் உண்டு. அதில் வர நிகழ்ச்சிகளை பார்த்து டயத்தை கணக்கு பண்ணி போன அனுபவம் உண்டு.
2: உங்க வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ கேட்பாங்க? இல்லை இவங்க மூலமாக தான் நான் ரேடியோ கேட்டேன் அப்படின்னா யார் சொல்லுங்க?
3: அது அப்பா கேட்பாங்க, அப்பா நாங்கள் எல்லாரும் வீட்டோட கேட்போம்.
2: நீங்கள் ரேடியோவில் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பீங்க? சில பேர் பாடல்கள் கேட்பாங்க, சில பேர் செய்திகள் கேட்பாங்க, சில பேர் நாடகம் கேட்பாங்க, திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகள் கேட்ட ஞாபகம் இருக்கு?
3: பாடல்கள் கேட்போம், இது செய்தி கேட்போம், ஏன்னா அதுதான் டைம் இருக்கும். அது ஸ்கூலுக்கு போயிடுவோம், பிறகு வந்துடுவோம். ஒளிச்சித்திரம் வந்து எப்போமாவது ஒரு கேட்குறேன்.
2: அந்த காலத்தில் பெரிய ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு அதில் வந்து திருக்கி திருக்கி கரெக்டாக சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஆண்டனாலாம் வச்சு ரேடியோ கேட்ட அனுபவம் இருக்கா?
3: இல்லை, அதை டியூன் பண்ணி தான்
2: கேட்குறேன். சரி, உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து கேட்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேட்டிருக்கீங்களா, இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட ஒன்றா சேர்ந்து கேட்டிருக்கீங்க?
3: அது செய்தி கேட்க இந்த முக்கியமான இதுக்கெல்லாம் செய்தி கேட்க வந்து கேட்பாங்க.
2: நான் செய்தி கேட்குற நேரம்னே எல்லாரும் அந்த இடத்துல ஆஜராகி கேட்டுருவீங்கன்னு?
3: அது கிராமத்தில் வந்து எல்லாம் ஒன்றுமே இருக்கிறது தானே, அதனால்
2: ரேடியோவில் கேட்ட ஒரு மறக்க முடியாத பாட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பழைய பாடல்கள் கேட்க பிடிக்குமா, இல்லை புது பாடல்கள், இடைக்கால பாடல்கள், 80s?
3: அது போடுற பாட்டு நிறைய பாட்டு கேட்டுருக்கோம்.
2: இல்லை, சில பேர் என்னைக்காவது வர்றவங்க அண்ணே ஒரு பாட்டு போடுங்க, ரேடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா?
3: அது கேட்டிருக்கேன்.
2: அப்போ கேட்கும்போது நீங்கள் பாட்டு வைப்பீங்க?
3: அது லாங் சவாரி எங்கேயும் போனால் பாட்டு கேட்டுக்கிட்டு போவோம்.
2: அந்த காலத்தில் அந்த பெரிய டிரான்சிஸ்டர் பெட்டியில் ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ வந்து கையடக்கமாக குட்டியாகவே வந்துருச்சு. ஆமாம், ஃபோன்லேயே கூட இப்போ நமக்கு ரேடியோலாம் கேட்க முடியுது. அந்த அனுபவமும் இந்த இப்போ பாட்டு கேட்குற அனுபவமும் எப்படி இருக்கு?
3: அது அப்போது வந்து இந்த வால்வுன்னு சொல்கிற மாதிரி அந்த ரேடியோ இருந்தது, அதை விட இப்போ வந்து தொழில்நுட்பம்

0: சொல்லிட்டு தெளிவாக கேட்குது.
1: எங்கே போனாலும் அந்த ரேடியோ கையை எடுத்துக்கிட்டு போயிடலாம்.
0: அப்போது வந்து அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. அது பெரிய பெரிய வால்வு உள்ள ரேடியோவாக இருந்து அது நல்லா கேட்போம், நல்லா இருந்துச்சு கேட்க.
1: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
0: நமக்கு நிறைய அதில் நிகழ்ச்சி கேட்டுறது தென்கட்சி கோ சுவாமிநாதன்களை தான் அதிகமாக கேட்டிருக்கேன்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: தர்மா, பெருமாள்புரம்.
1: நீங்க ரேடியோ கேப்பீங்களா?
2: ரேடியோ கேட்டிருக்கிறேன், டிராவல்ல அதை மாதிரி கேட்டிருக்கிறேன், வேற ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கேட்டிருக்கிறேன். வீட்டில் மோஸ்ட்லி கேட்டது கிடையாது. வண்டி வச்சிருக்கனால, வெஹிக்கிள் இருக்கனால வெஹிக்கிள் செட்டில் கேட்கறது இல்லை. வீட்டில் வந்து கேட்டிருக்கேன்னா, முன்னாடி எப்படின்னா பிஸ்னஸ் ரீதியாக முன்னாடி இருக்கும்போது செட் வச்சிருந்தோம், அப்படி கேட்டிருக்கிறேன்.
1: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க?
2: பாட்டு கேட்கறது அதை மாதிரி கேட்டிருக்கிறேன். நம்ம ஒரு டைம் கால் பண்ணது கிடையாது, கேட்டிருக்கிறேன்.
1: என்னைக்காவது நானும் அந்த ரேடியோவில் ஃபோன் பண்ணி பேசணும், இல்லை பாட்டு கேட்கணும், அப்படி ஏதாவது இருக்கா?
2: அப்போ வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து ஒர்க் பெருசாக கிடையாது. இப்போ நம்ம நம்மளும் கால் பண்ணி பேசணும், நம்ம பேசுகிறதும் அதில் கேட்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம்ல, அதனால அப்போ வந்து ஃபோன் அடிச்சிருப்போம்.
1: சரி, ஒரு பாட்டு கேட்கும் போதே அந்த மியூசிக் வரும்போதே இந்த பாட்டு தான் அப்படின்னு நீங்கள் டக்குனு கண்டுபிடிச்சி கூட சேர்ந்து பாடலாம் செஞ்சுருக்கீங்களா?
2: பாடி இருக்கிறோன்னா அது இப்போ நீங்கள் சடனாக கேட்டால் ஒன்றும் சொல்ல வராது இல்லை. பாடி இருக்கிறோம், ஒரு மியூசிக் வரும், நம்ம அந்த பாட்டு தான் அப்படின்னு அது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பாடுறதா, அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குமே. இன்னொன்று என்னென்ன குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க, இந்த டயத்தில் இந்த பாட்டு ஓடணும்லாம் இருக்கும்
1: இல்லை. இதெல்லாம் ரேடியோலலாம் நிகழ்ச்சிகள்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருக்கும்? என்னெல்லாம் ரேடியோவில் போகுது?
2: நான் தான் சொல்கிறேன், முன்னாடி நான் அதை பார்த்துருக்குறேன் அந்த ப்ரோக்ராம், இந்த காமெடி ஷோ, இந்த ஃபோன் அடித்து எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இவங்களை பிடிக்கும், உங்களை பிடிக்கும், அது இதுன்னு ஓடும். அதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கிறேன், அந்த அனுபவங்கள் முன்னாடி உள்ள அனுபவங்கள் தான் எனக்கு இருக்கு.
1: சரி, ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது?
2: என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா, ஓல்டு மெமரிஸ் தான், என்னோட சின்ன வயசு மெமரிஸ் தான் வரும்.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: என் பேர் அமுதா, பழங்குட்டை. எனக்கு என்னுடைய சொந்த ஊர் கொலசேரிப்பட்டினம்.
0: நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமாம், சின்ன வயசில் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா நியூஸ் கேட்டே இருப்பாங்க. அதில் கரெக்டாக 12:40 ஆகாஷ்வாணின்னு சொல்லி நியூஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு மேடம் ஆரம்பிப்பாங்க. அதனால் அது எங்கள் அப்பா 24 மணிமே எங்கள் அப்பா கையில் ரேடியோ வச்சுட்டே தான் அலைவாங்க. சாப்பிடும் போது பக்கத்தில் அந்த இதை ரேடியோ வச்சுட்டு அதில் கேட்டுட்டுருப்பாங்க.
0: உங்கள் அப்பா செய்திகள் விரும்பி கேட்பாங்க, நீங்கள் என்ன விரும்பி கேட்பீங்க?
1: நாங்களும் சின்ன பிள்ளைகள் நம்ம கதை சொல்லுவாங்க, அதில் அதை கேட்டிருக்கேன். அது மாதிரி சினிமா பாடல்கள், அப்போ உள்ள ஃபேமஸான பாடல்கள் அதெல்லாம் கேட்போம். எங்கள் அண்ணன் நாங்களாம் சண்டை போட்டு அதை கேட்டுட்ருப்போம். நிறைய வந்துட்டு அப்போ வந்து அது மட்டும்தானே, அதனால் நாங்கள் அதை ரொம்ப விருப்பமாக கேட்டிருக்கேன். காலையில் சாமி பாட்டு அப்பா வைப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் நியூஸ் தான் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க, டிரான்சிஸ்டர். அதனால் அவங்க அதை தூக்கிட்டே அலைவாங்க. அப்போ பாடல் கதைகள் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது போடுறதுக்கு நாம் வேணுமா, எங்கள் அண்ணன் அவன் சினிமா பாடல் கேட்கணுமா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றுக்கு விரும்பி இருக்கணும்.
0: அந்த காலத்தில் ரேடியோ கேட்டதுக்கும் இப்போவும் எஃப்எம் ரேடியோ இருக்குது. இப்போ எல்லோரும் மொபைல்லையும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு

0: என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: இப்போ மாது இது கதைகள் கேட்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து. ஆல்
0: இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்றது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: ஆகாஷ்வாணி சொல்லி அந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது சந்தோஷ் நாராயண சுவாமியா டோனே, அது ஒரு தோரணை அந்த மாதிரி இருக்கும், அதுதான் ஞாபகம் வருது எனக்கு.
0: வணக்கம், நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து வரோம். எங்கேருந்து வர்றீங்க? ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் கேட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? அந்த நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் ஆல் இந்தியா ரேடியோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன், இப்போதைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
0: எந்த நேரத்துலலாம் நீங்கள் ரேடியோ கேட்டிருக்கீங்க?
2: வீட்டில் எல்லாருமே, எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆட்களுமே ரேடியோ கேட்போம். எல்லா நிகழ்ச்சியும் குடும்பமான வரை கேட்போம். வேலை எல்லா நேரம் ஃப்ரீயாக இருக்கிறதுல வானொலி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருப்போம்.
0: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேற என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
2: நிறைய நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இப்போ உள்ள காலங்களில் கொஞ்சம் திரைக்கதைகள், திரை இசை, சினிமா பாட்டுகள் அதுதான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய நிகழ்ச்சிகளும் கேட்டிருக்கோம்.
0: தேங்க்யூ சார். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்த ஊர்லேருந்து வர ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட நினைவுகள், அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
3: என் பேர் ஜெயராஜ். என்னுடைய சொந்த ஊர் வந்து புளியம்பட்டி பக்கத்தில் அக்காணிக்க முடியுங்க, சிறிய வில்லேஜ். அங்கே வந்து மேக்ஸிமம் அந்த நியூஸ் தான் நாங்கள் கேட்குறோம்.
0: நீங்கள் எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிங்க? சின்ன வயசில் கேட்டீங்கன்னு சொன்னீங்க.
3: நான் 6 படிக்கும் போது நினைக்கிறேன், அப்போ வந்து கேட்டுட்ருக்கேன். இல்லை, செய்தி மட்டும்தான், மேக்ஸிமம் செய்தி மட்டும் தான் கேட்போம். வேறு சினிமா பாடலாம் நாங்கள் எதுவும் விரும்பி கேட்க மாட்டோம். இல்லை சேனல் அந்த உழவர் உலகமாக அது விரும்பி கேட்போம், கிராமனாலும் அதையும் விரும்பி கேட்போம். இல்லை வேறு எதுவும் கேட்க மாட்டோம், இந்த தான்.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்த ஊர்லேருந்து வரீங்க?
4: சீனிவாசனில் குடியிருக்கேன், திருநெல்வேலி.
0: எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சு?
4: 61-62 இருக்கும்.
0: டிவி வர்றதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் நம்ம ரேடியோ தான் கேட்டிருந்துருப்போம். செய்திகள் எல்லாமே நம்ம அதில் தான் கேட்டிருந்துருப்போம். அந்த காலத்துலலாம் செய்திகள்லாம் கேட்கணும் அப்படின்னால ரேடியோ தான் கேட்டிருப்போம்.
4: ஆமாம், எல்லா நியூஸும் அதில் தான், நியூஸ் அதில் தான் தெரியும். பேப்பர் கூட அப்புறம் ஜாஸ்தி வாங்குறது கிடையாது. ஏன்னா நியூஸ் அதான் அப்போ அதில் போடுறப்போ கேட்போம். மற்ற படங்கள் எல்லா பாட்டுமே கேட்போம்.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க?
1: என் பேர் என் முருகன், முத்தாலாங்குறிச்சி, டெய்லரிங் ஷாப் வேலை வாங்க.
0: வானொலிலாம் கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக கேட்போம், கேட்டிருக்கோங்க, அடிக்கடி கேட்போம்.
0: என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கிறீங்க?
1: சாயங்காலம் மெயினாக செய்தி வாசிப்பாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அதெல்லாம் கேட்போம்.
0: இப்போ கேட்க ஆரம்பிச்சிங்க?
1: 6-7 வயசில் வந்து அப்போ டிவிலாம் கிடையாது, வானொலி பாட்டு கேட்கக்காண்டியே இத்தனை மணிக்கு பழைய பாடல் போடுவாங்க அப்படின்னு அதுக்காண்டியே நாங்கள் வெயிட் பண்ணுவோம்.
0: வீட்லயே ரேடியோ வந்து எதுல நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்க? முந்தி வந்து பெருசா அதுக்குன்னு ஒரு ரேடியோ வச்சிருப்பாங்க வீட்டுல, அந்த மாதிரி
1: மரக்கட்டை இது மாதிரி இருக்குமா? வானொலி ரேடியோ, அதெல்லாம் கேட்பாங்க. செய்தி எல்லாமே கலந்து வர்றதுனால கண்டிப்பா கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். நாட்டு நடப்பு செய்திகள் சொல்லுவாங்க, அடுத்த பழைய பாடல் மெனக்கட்டு 6 மணிக்கு மேல கண்டிப்பா வைப்பாங்க, கேட்போம்.
0: மத்தவங்க உங்க வீட்டுல உள்ளவங்களாம் ரேடியோ கேட்டிருக்காங்களா?
1: நாங்க வந்து அந்த டைம் டிவி எல்லாம் கிடையாது கிராமத்துல, ரேடியோ கேட்காண்டி ஒரு வீட்டுல ரெண்டு வீட்டுல இருக்கும், பாட்டு கேட்கக்காண்டியே நாங்க போய் அங்க இருப்போங்க. விருப்பம் பாடல் மத்தியானம் போடாங்க, அது கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ சொன்னோட டக்குன்னு உங்க ஞாபகத்துக்கு வருது?
1: யாவது வர்றதுன்னா செய்தியில் தான் மெயினும், செய்தி. அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பாடல் போடுவாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அதுக்கு

0: கண்டிப்பா கேட்போம். சாயங்காலம் 5 மணிக்கு மேல அதான் வைப்போம்.
1: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
2: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷ்வாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
3: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: கலைஞர் அனன்யா விஸ்வேஸ்வரன் நேர்முகம் இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் காமதோ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ச்சி தமிழரசி லட்சுமணன். நன்றி நேயர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்ததென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மிசாபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19 தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 9:02.
2: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
1: நேர்களை, இந்த நேரத்தில் நாம் இணைய போகிற இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் போகுதே. முதல் பாடல் விவேக் வரிகளில், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் மதுரதாரா தள்ளூரி குரல்களில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், பிகில் படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் 9:14. சிறுவாணி சாரலில் திரைப்பட பாடலோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. தொடரும் பாடல் பட்டாசு திரைப்படத்திலிருந்து. கார்த்திக் வரிகளில், விவேக் மெர்வின் இசையில், விஜய் யேசுதாஸ், நிரஞ்சனா ரமணன் குரல்களில் பாடல் இதோ.

சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யுகபாரதி வரிகளில் பிரதீப் குமார் மற்றும் நித்யஸ்ரீ வெங்கட்ராமன் குரல்களில் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:22. சிறுவாணி சாரலில் திரைப்பட பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். நேர்களை தொடரும் பாடல் மரியான் திரைப்படத்திலிருந்து. கபிலன் வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்களில்.

ஒலித்த பாடல் மரியான் திரைப்படத்திலிருந்து. கபிலன் வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்களில். தொடரும் பாடல் இளையராஜா இசையமைத்து மானசியுடன் இணைந்து பாடிய பாடல். தனுஷ் வரிகளில் மாரி 2 திரைப்படத்திலிருந்து.

0: சுப்பிரமணியம், எஸ்பிபி சரண் மற்றும் பிரசாந்தினி பாடினது. பாடலாசிரியர் ஸ்னேகன், இசை ஜிவி பிரகாஷ்.
1: யூ ஆர் லிசனிங் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. ஸ்டே டியூன்ட்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கியோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். கோயம்புத்தூர் மகளிர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. 2026 ஐடிஐ நேரடி சேர்க்கை நடக்குது. மகளிருக்கு பயிற்சி கட்டணம் இல்லை, வயது வரம்பும் கிடையாது, எல்லா சலுகைகளுமே இருக்குது. மாதம் ₹750 உதவித்தொகையும் இருக்கு. கட்டணமில்லா இலவச பேருந்து பயண சலுகை, விலையில்லா மடிக்கணினி, சீருடை, இது எல்லாமே இருக்கு. எந்தெந்த தொழில் பிரிவுகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்னீஷியன், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், ஸ்விங் டெக்னாலஜி, ஸ்மார்ட் ஹெல்த் கேர், ஸ்மார்ட் ஃபோன் டெக்னீஷியன் கம் ஆப் டெஸ்டர், இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அரசு விடுதியில் மகளிருக்கு உணவு, உறைவிடம் ரெண்டுமே இலவசமாக வழங்கப்படுது. இணையதளத்தில் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இணையதள முகவரி www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிறது. விண்ணப்பிக்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, டிசி வேணும், 8th ஸ்டாண்டர்ட் இல்லாட்டி 10th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டோட ஜெராக்ஸு, ஃபோட்டோ, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இது இருந்தால் நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில்.

கேட்ட பாட்டு நாணயம். படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடினது, பாடலாசிரியர் தாமரை, இசை ஜேம்ஸ் வசந்தன். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வாவுசி மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அரசு பொருட்காட்சி வர 9ஆம் தேதி தொடங்க போகுது. 45 நாள் நடைபெற போற இந்த பொருட்காட்சியில வருவாய், ஊரக வளர்ச்சி, ஊராட்சி, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அந்த மாதிரி 29 அரசு துறைகள் சார்பில் அரங்குகளும் அமைக்கப்பட இருக்கு. அப்போ இன்னும் ஒரு 9ஆம் தேதியிலிருந்து வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சி எதிர்பார்க்கப்படுது.

கேட்டு பாட்டு ஜில்லா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சங்கர் மகாதேவன் பாடினது. பாடலாசிரியர் யுகபாரதி, இசை டி இமான். இசையோடு என்றும் நீங்கள். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 5:02 ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சி முன் செல்லடா இராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடன் மாணவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாடினர் கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் மற்றும் துறை தலைவர், திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் பேராசிரியர் விமலா அவர்கள்.

0: கேட்ட பாட்டு மொழி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை வித்யாசாகர்.
1: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.
0: சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் நடந்திருக்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. கிராம பஞ்சாயத்து அளவில் வறுமை ஒழிப்பு

சுகாதாரம், குழந்தைகள் நலன், பெண்கள் நலன், தூய்மை மற்றும் பசுமை, உட்கட்டமைப்பு மேம்பாடு, இது எல்லாத்திலையுமே சிறந்து விளங்கக்கூடிய மாவட்ட ஊராட்சிகளுக்கு தீனதயாள் உபாத்யாய் பஞ்சாயத் விகாஷ் புரஸ்கார் அப்படிங்கிற விருதும், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத் விகாஷ் புரஸ்கார் அப்படிங்கிற விருதுகளையும் மத்திய அரசு வழங்கிட்டு இருக்குது. இதுல நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத் பிரிவுல கோவை மாவட்டத்துக்கு விருது வழங்கப்பட இருக்குது. கோவை மாவட்ட ஊராட்சி பிரிவு அதிகாரிகள் இதை பத்தி சொல்லும் போது, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 228 கிராம ஊராட்சிகள்ல வளர்ச்சி பணிகள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலமா மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதுல வீடுகள் எல்லா வீடுகள்லையுமே கழிப்பறை வசதி, சாலை வசதி, சமுதாய கூடம் இதெல்லாமே கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம மாவட்டத்திலேயே திறந்தவெளி கழிப்பறை இல்லாத நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்குது. எல்லா வீடுகளுக்குமே குடிநீர் குழாய் இணைப்பு, வறுமை ஒழிப்பு உட்கட்டமைப்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுனால இந்த விருது நம்ம கோவை மாவட்டத்துக்கு வழங்கப்படுது. இந்த உயரிய விருது பட்டியல்ல கோவை மாவட்டம் மூன்றாவது பரிசு பெறுது அப்படின்னு சொல்றாங்க.

ஆட்டச்சு என்ன டச்சு நீ வைக்கச்சு.

0: கேட்டு பாட்டு பாஷா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடினது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை தேவா. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19 தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மழை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்த பள்ளிச்சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். பசு ஒன்றும் உயிரிழந்தது. பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா, தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: உன்னாலே உன்னாலே படத்துல இருந்து பாடல் கேட்டோம். புள்ளிராஜ் நீலகிரி பகுதியில இருந்து விரும்பி கேட்டிருந்தாங்க.
1: என்றும் நீங்கள்
0: நமது ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது

0: பருத்தி வீரன் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். விஜயகுமார் மோகனவல்லி பல்லன பகுதியில இருந்து விரும்பி கேட்டிருக்காங்க.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: உங்கள் நேர்த்தியான

தாண்டவம் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். பலன் இசிவாழ்ந்த காலையில இருந்து விரும்பி கேட்டிருந்தாங்க. நிறைவான பாடல்களுக்காக நினைவிருக்கும் வரை படத்துல இருந்து முத்துக்குமார் திண்டுக்கல் பகுதியில இருந்து விரும்பி கேட்டிருக்காங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச் செயல்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 11:02. நேர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல் நிகழ்ச்சி. இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நிர்மலா பார்த்தசாரதி அவர்களின் வீணை இசை கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீதச்சாரல். இன்றைய சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் நிர்மலா பார்த்தசாரதி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். நேரம் 11:31. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

காட்சியின் முதல் பாட்டி சபாஷ் சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திலிருந்து இந்த பாட்டு கேட்டோம். 1958 வெளியே வந்த இந்த படம். ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா, பத்மினி, பி எஸ் வீரப்பா, டி கே சண்முகம் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. விஜயகுமாரி, டி கே ஏ தங்கவேலு இவங்க எல்லாருமே கூட சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டை பார்த்தாலே ஒரு போட்டா போட்டி அப்படிங்கிறது வந்து முத முதல்ல இந்த பாட்டை தொடங்கி அதுக்கப்புறமா நிறைய படங்களில் அடுத்தடுத்து இதே மாதிரி நம்ம பாட்டில் ஒரு டான்ஸ் போட்டி ஆகட்டும், ஒரு நடன போட்டி, ஒரு பாட்டு போட்டி அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஒரு காம்படிட்டிவ் இதில் வந்து இந்த பாட்டு ஒரு எக்ஸாம்பிளாகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போ நம்ம கேட்ட பாட்டு பி லீலா மற்றும் ஜிக்கி பாடினது. பாடல் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு, இசை சி ராமச்சந்திரா. ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.

இந்த படத்துல நாம கேட்ட இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜன் பாடினது, பாடலாசிரியர் வாலி, இசை கே வி மகாதேவன். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பகல் 12 மணிக்கு ஹெலோ தோழி நிகழ்ச்சியில இக்கட்டான தருணமும் சமாளித்த விதமும், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான தருணத்தை எப்படி நம்ம சமாளிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுடைய அனுபவ கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். நேர்களே, இன்று மாலை 5:30 சித்திரசவானம் நிகழ்ச்சியில இயற்கை ஆர்வலர் மற்றும் வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அனன்யா விஸ்வநாத் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.

கேட்டு பாட்டு தாழம்பூ படத்திற்காக 1965 வெளியே வந்த இந்த படம் NS ராமதாசர் இயக்கத்தில் வெளியே வந்துச்சு. MG ராமச்சந்திரன், KR விஜயா நடிச்சிருந்தார்.

இருமலர்கள் படத்திலிருந்து இந்த பாட்டு கேட்டோம். மன்னிக்க வேண்டுகிறேன். 1967 வெளிவந்த இந்த படம் ஏசி திருலோக் சந்திரனுடைய இயக்கத்தில் வெளிவந்துச்சு. சிவாஜி கணேசன், பத்மினி, கே ஆர் விஜயா இவங்க லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்கும் போது, நாகேஷ், எஸ் ஏ அசோகன், நாகையா, மனோரமா இவங்க எல்லாருமே சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கின ஒரு படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.

நாம கேட்ட இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடினது, பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்று மாலை 5 மணிக்கு ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சி முன் செல்லடா, ராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடன் மாணவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாடினர் கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி, இந்திய ராணுவத்தின் கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் மற்றும் துறை தலைவர், திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் பேராசிரியர் விமலா அவர்கள்.

0: கொடிமலர் படத்திற்காக இந்த பாட்டு கேட்டோம். 1966 வெளியாக இந்த படம் சி வி ஸ்ரீதரனுடைய இயக்கத்தில் வந்துச்சு. முத்துராமன், விஜயகுமாரி, ஆர் விஜயகுமாரி இவங்க நடிச்சிருந்தாங்க. கூட எம் வி ராஜம்மா, காஞ்சனா இவங்களும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பெங்காலியில் ஷியாமலி அப்படிங்கிற படத்தில் அப்படிங்கிற பேரில் 1956 வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறமா அதை 10 வருஷம் கழித்து தமிழில் ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. இதில் இப்போ நாம் கேட்ட இந்த பாட்டு எல்ஆரீஸ்வரி, பி சுஷீலா பாடினது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம்.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளம் இடம்பெறுகிறது. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் கரும்பு விவசாயிகளுக்காக கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நாம இவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12 மணிக்கு ஹெலோ தோழி நிகழ்ச்சியில இக்கட்டான தருணமும் அதை சமாளிச்சு எப்படி வெளியே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவ கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இவ்வளவு நேரம் நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருந்தீங்க. கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மன

0: From finance children education தேவைகளுக்காக special gold loan வழங்குறாங்க. Call 1-800-420-2233.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது வசந்த் ஏலம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழியில் இணைஞ்சிருக்கும். அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இக்கட்டான நேரத்தில் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்போம். அதாவது அதை வந்து சமாளித்து வந்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அழைத்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 233-16-312 மற்றும் முறையின் 233-17-046 கோவைக்கு உண்டான முன்னிணைப்பினான 042 இந்த முன்னிணைப்பினை சேர்த்து அழைத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அப்படி இல்லைங்க, நான் வாட்ஸ்அப் மூலமாக என்னோட கருத்துக்களை சொல்கிறேன்னு நினச்சிருந்தீங்கன்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அதாவது இக்கட்டான தருணமும் அதை சமாளித்த விதமும் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ஆர்ஜி தமிழரசு லக்ஷ்மணன்.

0: அதான் அந்த மாதிரி இக்கட்டான அதாவது குறைந்த சம்பளத்தில் இக்கட்டாக இருந்த சமயத்தில் நீங்கள் வந்து சமாளித்து இப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல வசதியாக இருக்கீங்க அப்படி தானே?
1: நல்ல வசதியாக இருக்கிறங்க. நகை 5 பவுன் எடுத்து கொடுத்தாரு. பிள்ளைகளுக்கு நகை போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டுங்க 2 பொண்ணு.
0: ஓகேங்க.
1: இப்போ ஜாலியாக இருக்கிற மேடம், எல்லா கோயிலுக்கு போகிறோம்.
0: சூப்பருங்க. நன்றி நன்றி அழைத்து பேசியதற்கு நன்றிங்க. இந்த மாதிரியான உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், இக்கட்டாக இருக்கும். அதாவது இந்த விஷயம் இந்த இடத்துக்கு போகலாமா, இல்லை இந்த இடத்துக்கு போகலாமா, இங்கே இந்த இடத்துல நம்ம இந்த விஷயத்தை செய்யணும் அந்த டைமில், ஆனால் இங்கேயும் போய் நம்ம அதே விஷயத்தை செய்யணும் அப்படிங்கும்போது ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க அப்படிங்கிற விதத்தை வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக பகிரலாம் தான் சொல்லியிருந்தோம். 9585800303 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். இந்த மாதிரி அழைத்தும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். 2316312 மற்றும் ஒரு எண் 2317046.

0: என்றும் நீங்கள்
1: நமது ஆகாஷ்வாணி 10.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: அளித்த விதமும் அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் வந்து நம்ம கூட இணையறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கங்க, நான் பல்லடத்துல இருந்து கலைச்செல்வி பேசுறேன்.
1: கலைச்செல்வி மேம், சொல்லுங்க, உங்களுடைய அந்த தருணத்துல எப்படி சமாளிச்சீங்க?
5: தருணம்லாம் சின்ன தருணம் இல்லைங்க, பெரிய தருணம்.
1: பெரிய தருணம்.
5: ஆமாங்க, குழந்தை பொம்பளை பிள்ளை ஒண்ணும் பையன் ஒண்ணுங்க. எனக்கு பொம்பளை பிள்ளை 4 வயசு.

0: என் கையில 6 மாசம் என்ன பிறந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருங்க.
1: ஓ சரி சரி.
0: எங்கிட்டு போறது, எப்படி வாழ்றது, எப்படி பிள்ளையெல்லாம் வளர்க்கறது ஒண்ணுமே தெரியலங்க எனக்கு. அங்க திருப்பூர் சொந்த ஊர் திண்டுக்கல்லுங்க. திருப்பூர் வந்து வந்தார வாழ வச்சு பூமியில திருப்பூர்னா நான் சொல்லுவேங்க.
1: அதை
0: வந்து டெய்லரா இருக்கிறீங்க பொண்ணா, திருப்பூர்ல ஒரு நல்ல பையங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். பையன் டிரைவரா இருக்கிற அப்படி பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: பரவாயில்ல. அதாவது திருப்பூர்ல வந்து உங்களுடைய தொழில அமைச்சுக்கிட்டு இப்ப நல்லபடியா இருக்கீங்க, கரெக்டா? நன்றிமா, நன்றி அழைத்து பேசியதற்கு. அதே போல குகன் சிந்து கோத்தகிரி பகுதியில இருந்து வாழ்த்துக்களோட இணைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கை கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த இக்கட்டான சூழல்ல தான் நம்மளுடைய நண்பர்கள், அதாவது பகைவர்களும் நண்பர்களாவாங்க, நண்பர்களும் பகைவர்களாகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை

இதற்கு. அதே போல குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலேருந்து வாழ்த்துக்களோட இணைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கை கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த இக்கட்டான சூழலில் தான் நம்மளுடைய நண்பர்கள், அதாவது பகைவர்களும் நண்பர்களாவாங்க, நண்பர்களும் பகைவர்களாகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்கள் காத்துட்ருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலோட இணைவோம் நேயர்களே.

0: நாம கேட்டுருக்கோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். இக்கட்டான தருணமும் அதை சமாளித்த விதமும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அந்த வகையில் சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் நம்ம நேயர்கள் பகிர்ந்திருக்காங்க. அதாவது இந்திரபிரியா பூபதி அவங்க வந்து மூக்கனூர் பகுதியிலிருந்து பகிர்ந்திருக்காங்க. சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னாடி என்னுடைய பிரசவத்தின் போது தனியார் மருத்துவமனையில் காட்டிகிட்ருந்தோம். அப்போ வந்து சில காரணங்களால் சுகப்பிரசவம் ஏற்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுச்சு. அதனால் அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக செலவாகும் அப்படின்றனால நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் பிரசவத்தை வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து என்னுடைய மகளும் நானும் நலமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் சமாளித்த விதத்தை பற்றி பகிர்ந்திருக்காங்க. அதே போல் கல்லியம்புதூர் சரிதா சொல்லியிருக்காங்க, இக்கட்டான சூழ்நிலையில் இந்த ரெண்டு வரிகள் தான் நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வரிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒன்று வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் காடு ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இக்கட்டான சூழ்நிலையில் இழுத்து போத்திட்டு தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூக்கனூர்லேருந்து மலர்கொடி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு இணைஞ்சிருக்காங்க.
1: மோசடிக்காரங்க பெரும்பாலும் போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி படிக்கிறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, RBI சொல்கிறது
1: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

இக்கட்டான தருணமும் அதை சமாளித்த விதமும் அதை பத்தி தான் நாம இன்னைக்கு வசந்த இளம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருக்கோம். ஜெய கிருஷ்ணாபுரம் சஹானா யோகவர்ஷினி, தைரியம் இருந்ததுன்னா எதையும் சமாளிக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உண்மையான ஒரு விஷயம், நமக்கு எல்லாமே இக்கட்டான தருணம் தான், அதை சமாளித்து கொண்டு போனோம் அப்படின்னா எல்லாமே சுகம்தான் அப்படின்னு சொல்லி ரமண முதலி புதூர் பகுதியிலேருந்து ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. அதாவது நிறைய விஷயங்கள், நிறைய வாழ்க்கையில வந்து இந்த இக்கட்டான தருணங்கள் சமாளிக்கக்கூடிய அந்த தருணங்கள் விதமும் நம்மளுக்கு ஏற்படும். அதில் சமாளித்து வெளியில் வந்தோன்னா அது ஒரு அனுபவமாக நம்ம வாழ்க்கையில் வந்து மாறும். மறுபடியும் ஏதாவது விஷயங்கள் நடந்ததுன்னா இதை இப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளே வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்போம் அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயம். இதில் பங்கெடுத்துக்கிட்ட நம்ம வசந்த இளம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட அத்துணை தோழிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபி வட்டம் கொங்கற்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நயாண்டி மேளம் இடம்பெறும். 3:00 அம்மன் TRY TMT கம்பிகளின் டீ டைம். மாலை 5:02 ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சி முன் செல்லடா, ராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடன் மாணவர்களின் கலந்துரையாடல். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாடினர் கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி, இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் மற்றும் துறை தலைவர், திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் பேராசிரியர் விமலா அவர்கள். மாலை 5:30 சித்திர செவ்வானம் நச்சின 4. இதில் இயற்கை ஆர்வலர் மற்றும் வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அனன்யா விஸ்வேஸ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பு விவசாயிகளுக்காக கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள், 10:00 மெலடி மெட்டுக்கள். இவை அனைத்தும் உங்களுக்கான நிகழ்ச்சிகள் நேர்களே.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா

தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும் விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார் போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதும் முதலீட்டாளர்கள் இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: GST ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த GST. அப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. GST 2.0 செப்டம்பர் 2025 ஆண்டு கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது, அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்போ நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஏரால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000+ மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
0: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் LNT நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு SN சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி

0: காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில், கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன், இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர், வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்டபோது 72 பேர் அதில் இருந்ததாகவும், இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தொடங்கும் இந்த பருவமழை 3 தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400 மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தரம்சலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள். மெல்லிசை பாடல்கள் வரிசையில் முதலாவதாக தேன்மொழி மற்றும் எஸ் சுதா பாடிய பாடல்.

மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ஆர்ஜே தமிழரசு லக்ஷ்மணன். இன்னைக்கு பார்த்தோன்னா போஸ்டர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு த்ரில்லரான ஒரு மூவி, ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவி தான் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஹாரர் த்ரில்லர் வகை படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதே போல் இந்த திரைப்படத்தை வந்து ஒரு த்ரில்லர் மூவின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்த சஸ்பென்ஸ் வந்து அடுத்த தடவை பார்க்கும்போது சஸ்பென்ஸ் கண்டிப்பாக உடஞ்சிருங்க, பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை, இது அடிக்கடி பார்க்கக்கூடிய, அடிக்கடி பார்த்தாலும் போர் அடிக்காத ஒரு படம் தான் இந்த த ஷைனிங் அப்படிங்கிற ஒரு படம். 1980-ல வெளிவந்த த ஷைனிங். இந்த படத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம், அதனுடைய கதையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது ஹாலிவுட்னுடைய ஒரு மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருத்தர் தான் ஸ்டான்லி குப்ரிக். இவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அதே போல் இந்த படத்தில் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்கிற ஜாக் நிக்கல்சன், இந்த நடிப்புலகில் ஒரு முடிசூடா மன்னர்களில் ஒருத்தர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகாக அந்த, அதாவது ஹாரர்னாலும் சரி, ஒரு த்ரில்லர்னாலும் சரி, ஒரு அழகான நடிப்புனாலும் சரி, அழகான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகர் தான் இவர். அதே போல் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தில் ஜாக் நிக்கல்சன் அவர் நடிச்சிருப்பார். அதே போல் அவருடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க ஷெல்லி. இவர் வந்து வெண்டி கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு மகன் இருப்பாங்க, 6 வயது மகன் இருப்பாங்க டேனி. அதே போல் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா, 1977-ல் ஸ்டீஃபன் கிங் எழுதிய த ஷைனிங் அப்படிங்கிற ஒரு புக், ஒரு நாவலை தழுவி தான் இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. இந்த படத்தை பற்றி தான், இந்த படத்தினுடைய கதையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம்.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் நம்ம வந்து இன்னைக்கு த ஷைனிங் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது காலராடோ அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு மலை உச்சியில் ஒரு ஹோட்டல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் காமிச்சிருப்பாங்க, ஒரு ஹோட்டல் தான் காமிப்பாங்க. அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க அந்த ஹோட்டலை. அது வந்து ஒரு பனிப்பொழிவு அதிகமான அந்த காலகட்டத்தில் அந்த ஹோட்டலுக்கு யாருமே வரமாட்டாங்க. அதனால் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வச்சிருப்பாங்க. அங்கே வந்து போகிறதுக்காக தான் கதாநாயகன், அதாவது ஜாக், அவங்களுடைய குடும்பம் போகுது. ஜாக், அவருடைய மனைவி வேண்டி, அதுக்கப்புறம் டேனி, அவருடைய மகன், 6 வயது மகன், அவங்க 3 பேரும் போகிறாங்க. ஜாக்குக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அதாவது அவர் வந்து நிறைய எழுதுவார், நிறைய கதைகள் எழுதுவார். அந்த மாதிரி எழுதுறதுக்கு வந்து ஒரு தனிமை வேணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்த சூஸ் பண்ணியிருப்பார். அப்படியே வேலையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துக்கு போவாங்க. அது வந்து அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பொழிவு ரொம்பவே அதிகமாகவே காமிச்சு இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக இருக்கிற இடம் தான். அங்கே வந்து ஒரு சமையல்காரர் மட்டும்தான் இருப்பார். அவர் வந்து சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து 237வது நம்பர் ரூமுக்கு மட்டும், ஹோட்டலில் அந்த ரூமுக்கு மட்டும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்கக்கிட்ட, அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஏன்னா அது வந்து முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து இருந்ததாகவும், அந்த மேனேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலை பாதுகாக்கிறதுக்காக வந்திருந்தார். அவர் வந்து ஒரு தனிமையிலேயே இருந்தனால ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். அதனால் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய 2 பெண் குழந்தைகளோடு வந்திருப்பாங்க. அந்த 2 பேத்தையும் கொன்று அந்த மனைவியும் கொண்டிருப்பார். அதனால் கொஞ்ச நாள் கழித்து அவரும் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதை வந்து ஜாக்கிட்ட சொல்லும் பொழுது, இந்த சம்பவத்தை வந்து அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல. அவர் வந்து

0: சும்மா ஏதோ கதையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதே போல் ஜாக்னுடைய மகன் டேனி, 6 வயது மகன் சொன்னோம் இல்லைங்களா, அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்குது. அதாவது ஒரு சம்பவம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து முன்கூட்டியே அதனுடைய அறிகுறிகள் வந்து தெரியும், இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் அவருடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, சும்மா சொல்லிகிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து சும்மா ஒரு கதை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொல்லி நம்பாமல் அது வந்து ஏதோ ஒரு குறை இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலுக்கு வர அந்த ஜாக் குடும்பத்துக்கு ஹோட்டலில் சுற்றி காமிக்கிறாரு அந்த சமையல்காரர். அப்போ தான் அவர் சொல்கிறார், அந்த 237 சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரூமுக்கு மட்டும் நீங்கள் போகாதீங்க, மற்ற எங்கே வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க, அதை வந்து அந்த வேலைக்கு வந்து வேலையை வந்து கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா ஒரு பாடல், அதனை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி நாம கேட்டுட்டு இருக்கோம் நம்முடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. எஸ், த ஷைனிங் 1980களில் வெளிவந்த த ஷைனிங் படத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஜாக், வெண்டி, டேனி இந்த மூணு பேரும் அந்த ஹோட்டலில் தனியாக இருக்காங்க. அந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து ஜாக் வந்து என்ன சொன்னான் இல்லைங்களா, அவனுக்கு வந்து எழுதுகிற பழக்கம் இருக்குது, அதில் அவனுடைய வேலையை வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு. அப்படியே இப்போ அவங்களுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலைகளை கவனிச்சிட்டு வராங்க. டேனி வந்து தனியாகவே விளையாடுவான், அந்த ஹோட்டலில் வந்து தனியாகவே விளையாடிட்டுருப்பான். அவனுக்கு வந்து ஒரு சைக்கிள் இருக்கும், மூணு சக்கரம் அந்த வண்டி இருக்கும் இல்லையா, அந்த சைக்கிள்லேயே ஓட்டிட்டு அந்த ஹோட்டல் ஃபுல்லாக சுற்றிட்டு வர்றது தான் டெய்லியும் அவனுக்கு அதான் வேலை. அந்த மாதிரி ஹோட்டலில் சுற்றிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து அந்த டேனிக்கு வந்து அடிக்கடி அந்த ரெண்டு குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அந்த ஹோட்டலில் இருந்திருப்பாங்க அந்த மேனேஜர், அவங்களுடைய ரெண்டு குழந்தைகளையும் கொண்டிருப்பாங்க. அந்த ரெண்டு குழந்தைகளுடைய உருவம் வந்து அடிக்கடி இவனுக்கு அந்த டேனிக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஹோட்டலில். அதே போல் அந்த லிஃப்டில் வந்து ரத்தம் வந்து ஒரு ஆறு மாதிரி பாஞ்சு வரும், அது வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக காட்டியிருப்பாங்க அந்த, அதாவது அந்த படத்தில் அந்த டேனிக்கு மட்டும்தான் தெரியுது, வேறு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவன் ரொம்ப பயப்பட்டு அந்த ஹோட்டல்லேருந்து அந்த சைடு போயிட்டு விளையாண்டுட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு மட்டும்தான் இந்த காட்சிகள்லாம் தெரியுது. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோ ஆங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லோ ஆங்கிளில் தான் அவன் வந்து அப்படியே அந்த சைக்கிளில் போகிறத வந்து லோ ஆங்கிளில் எடுத்திருப்பாங்க. சூப்பராக நம்மளே வந்து அந்த சைக்கிளை உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க, சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதே போல் அவன் வந்து ஒரு அவன் போகிறத வந்து ஒரு சின்ன அதிர்வு கூட இல்லாமல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த காட்சிகள் ரொம்ப அழகான காட்சிகளாக இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாக்னால் முன்னாடி மாதிரி எழுத முடியாமல் போயிடும். அவனுக்கு வந்து ரொம்ப அமைதி இல்லாத மாதிரி இருக்கும், தூக்கம் இல்லாத மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி மனைவி கிட்ட வந்து எரிஞ்செறிஞ்சு விழுவான். அவன் எழுதிட்டு இருக்கும்போதே என்கிட்ட யாரும் தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஜாக் வந்து திடீர் திடீர்னு தூக்கத்தில் வந்து கத்துவான். இப்படி அவனுக்கு வந்து எப்படின்னா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஆகுது. இப்போது பனிப்பொழிவு உச்சத்தை அடையுது, அதாவது ஹோட்டலை விட்டு நீங்கள் ஹோட்டலை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னா கூட கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா அந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது, வெளியிலேயே வர முடியாது, ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு அங்கே வந்து வெளி உலகத்தினுடைய தொடர்பு வந்து இல்லாமையே போகுது. அந்த சமயத்தில் டேனிக்கு வந்து அந்த 237 அந்த அறைக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவன் தான் அந்த ஹோட்டலை சுற்றி போயிட்டே இருக்கான் அந்த சைக்கிளில், அப்போ அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கே ஒரு இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு அங்கே தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி டேனிக்கும் அது சின்ன பையன், அப்போ அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆசையாயிட்டிருக்கு. அப்போது அங்கே விளையாண்டுருக்கும்போது ஒரு அந்த ரூம்லேருந்து அந்த ரூம் கொஞ்சம் திறந்துருக்கிற மாதிரி இருக்குது, அங்கேருந்து ஒரு பால் வந்து இவன்கிட்ட வருது. அவன் என்ன நினச்சிக்கிறான், அந்த ரூமில் வந்து அவங்க அம்மா போயிருக்காங்க, அங்கேருந்து அவங்க அம்மா தான் வந்து பால் வீசுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது தொடர்ந்து இணைந்திருப்போம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

1:24 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில த ஷைனிங் அந்த படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். எஸ், 237 அந்த அறைக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கேட்காம அவன் வந்து அந்த இடத்துலயே அந்த ரூமுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறான் டேனி. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த அறையிலிருந்து அவனுக்கு வந்து ஒரு பந்து வந்து அவனை தேடி வருது. அதை வந்து டேனி வந்து தப்பாக எடுத்துக்கிறான். இவங்க அவங்க அம்மா தான் வந்து அந்த ரூம்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க அம்மா தான் விளையாட கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சி அந்த ரூம்குள்ளே போகிறான். அந்த நேரத்தில் சமையல் அறையில் வேலை செஞ்சிட்ருக்கா ஜாக்கினுடைய மனைவி. அப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு அலறல் சத்தம் வந்து கேட்குது. உடனே வந்து என்ன பண்ணுறான்னா, ஜாக்கிட்ட ஓடி வரான். ஓடி வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம குழந்தையினுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ ஜாக் சொல்கிறான், ஆமாம் எனக்கு வந்து ஒரு கனவு வந்தது, இப்போது என்ன வந்து என்னுடைய அதாவது உன்னையும் நம்ம பையனையும் நான் வந்து கொல்ற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து ரொம்பவே பயத்தை ஏற்படுது அவருடைய வெண்டிக்கு, அதாவது அவருடைய மனைவிக்கு வந்து ரொம்பவே பயத்தை ஏற்படுத்துது. அப்போ வந்து நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம எப்படியாவது அந்த வெளியில் போகலாம் அப்படின்னாலும் அந்த பனிப்பொழிவு வந்து அதிகமாக இருக்கிறனால அந்த வெளியில் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா டேனியை வந்து அந்த ரூமில் வந்து யாரோ அரைஞ்சிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. ஆனால் வந்து நிறைய திருப்பங்கள் அந்த டைம்ல வந்து ஏற்படுது. அப்போ அந்த சமையல்காரர் வந்து உள்ள வர்றாரு. இப்போ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேனி வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக மாறுறாரு. அவர் தான் வந்து அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளை அதாவது அவருடைய மகனையும் வந்து கொல்ல பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதாவது அவருடைய மனைவி வந்து பேஸ்பால் வச்சு அந்த மட்டையில் வச்சு அடிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப அதாவது அந்த அதை எடுக்கிறதுக்கு வந்து நிறைய ஷாட் எடுத்தாங்களாமா, 237 அந்த மாதிரி

0: நூறு டைம் கூட எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ரொம்ப அதாவது தத்ரூபமாக வரணும், ஒரிஜினலாக பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினலாக இருக்கணும். அடித்து அவர் வந்து மயங்கி விழுவா, அப்போ மயங்கி விழும்போது அந்த டேனியை வந்து ஒரு முணுமுணுத்துட்டே இருப்பான் ஒரு வார்த்தையை, ரெட் ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து திருப்பி அந்த கண்ணாடியில் வந்து எழுதி பார்க்கும்போது அது வந்து மர்டர் அப்படின்னு சொல்லி, அதாவது கொலை அப்படின்னு சொல்லி எழுதுறத வந்து அவள் பார்ப்பான். அப்போ வந்து என்ன பண்ணுறது, அதாவது இப்போ வந்து தன்னுடைய கணவன் கிட்ட இருந்து அவளும் அவருடைய மகனும் வந்து தப்பிச்சு போகணும். அந்த சூழலில் தான் என்ன ஆகுதுன்னா, சமையல்காரர் வந்து உள்ளே வராரு. அவருக்கும் இந்த மாதிரி ஒரு அதாவது முன்னாடியே பின்னாடி நடக்க போகிறது வந்து முன்னாடியே தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் வந்து அவர்கிட்டயும் இருக்குது. ஒரு ஒரு நிறைய படங்கள் பார்த்துருப்போம் இல்லையா, த்ரில்லர் படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் அந்த கதவை வந்து ரூம்னுடைய கதவை வந்து உடைக்கிறதுக்கு வந்து கோடாரி வச்சு, பெரிய கோடாரி வச்சு உடைப்பாங்க. அந்த கோடாரி வச்சு உடைக்கிற ஒரு விதம் வந்து இந்த படத்துல இருந்து தான் ரொம்பவே அற்புதமாக காமிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த படத்துல அதை அற்புதமாக எடுத்திருப்பாங்க, பெரிய ஒரு கோடாரி காமிச்சிருப்பாங்க. அந்த கோடாரியை வச்சு அந்த அந்த கதவை வந்து உடைக்கிற விதம் வந்து அற்புதமாக காமிச்சிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நிறைய த்ரில்லர் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதுலெல்லாம் ஒரு சில படங்களில் அந்த கதை உடைக்கிறதுக்காக கோடாரியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் நிறைய அந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. த ஷைனிங் இந்த படத்தை பற்றி தான் நாம் இப்போது பேசிகிட்ருக்கோம்.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: உங்கள் நேர்த்தியான கட்டம்.
3: நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள்.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் த ஷைனிங் இந்த படத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு படம். எப்படி ஒரு த்ரில்லிங்கான படத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங், என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு மனசுலாம் ஓடிட்டே இருக்கும். அடுத்த சீன் எப்படி இருக்கும், அடுத்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க இயக்குனர் இந்த படத்தில். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை, அந்த பனிப்பொழிவில் போகக்கூடிய ஒரு வண்டியை வந்து சமையல்காரர் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அவர் வந்து உள்ளே வர்றாரு. உள்ளே வரும்பொழுது அதை வந்து ஜாக் பார்த்துருவான். ஜாக் பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆகும்னா சமையல்காரர் கூட ஃபைட் பண்ணி சமையல்காரரை கொன்றுவார் ஜாக். அதுக்கப்புறமா இந்த ஜாக்னுடைய மனைவியும் அவனுடைய மகனும் வந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக காமிச்சிருப்பாங்க. அந்த வண்டியில் வந்து தப்பிச்சிருவாங்க, ஆனால் ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. பாத்ரூம்குள்ளே போய் அங்கிருந்து அந்த குழந்தைய வந்து ஜன்னல் வழியாக குதிக்க சொல்லி அங்கிருந்து ஒரு புதர் செடியில் இருக்கும் அந்த பனிப்பொழிவுக்குள்ளேயும் அந்த பையன் பாவமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவன் ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பான் அந்த குட்டி பையன். அந்த மாதிரி இவங்களும் வந்து அவங்களுடைய அம்மாவும் வந்து எப்படி வந்து அங்கிருந்து வெளியில் வராங்க, அவங்ககிட்ட வந்து எப்படி தப்பிச்சு வராங்க, அந்த வண்டியில் எப்படி வெளியில் தப்பிச்சு போகிறாங்க, இவன் அதுக்குள்ளே அவன் வந்து அவனே வந்து தற்கொலை பண்ணி அவன் வந்து இறந்துருவான், அந்த மாதிரியான காட்சிகளை ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க இயக்குனர். ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த படத்தை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டைமில் ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போன ஒரு படம் இந்த படம். குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சிக்காக வாழ்த்துக்களை சொல்லி அணிஞ்சிருக்காங்க. அதே போல் யார் அப்படின்னா ஹரிஹரன் பெங்களூர் பகுதியிலேருந்து இந்த படத்தை பற்றின விளக்கங்களோடு இணைஞ்சிருக்காரு, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.

த ஷைனிங் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் த ஷைனிங் படத்தை பற்றி தான் நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஹாரர் த்ரில்லர் வகை படங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே நம்மளை வந்து பேய்கள்லாம் ரொம்ப அகூரமாக காட்டி நம்மளை வந்து ரொம்பவே பயமுறுத்துவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையவே கிடையாது. காட்சி அமைப்பு மற்றும் அதனுடைய ஜாக் அவருடைய நடிப்பிலேயே பார்வையாளர்களை பயமுறுத்தியிருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒவ்வொரு காட்சியும் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருப்பார், ரொம்பவே சிறப்பாக எடுத்திருப்பார் ஸ்டான்லி குப்ரிக். இந்த நம்ம வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ராயம்பாளையத்துலேருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு இணைஞ்சிருக்காங்க. அதே போல் மதுக்கரையிலேருந்து பெரியசாமியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் செலுத்தலாம்.

இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத் துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அமைச்சர் குழுவும் வந்துள்ளது. இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்களை அறிந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பல்வேறு இடங்களை இக்குழு பார்வையிடவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ள நிலையில் வெனிசுலா அதிபரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் வெனிசுலா அதிபர் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மாலை தொடங்கும் முதலாவது உலக யோகா

சாசன விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து யோகக்கலை வல்லுநர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து நாடுகளிலும் யோகா மிகவும் பிரபலம் அடைந்துள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கான நிதி அதிகார பகிர்வை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர் விரைவான முடிவெடுப்பதற்கு இது வழிகோலும் என்றார். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் உள்நாட்டு மயமாக்கலை ஆதரிப்பதில் இது பெரும் பங்கு வகிக்கும் என்றார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலம் யாத்கிரியில் வேளாண் பயிற்சி மையத்தை இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண் தொழிலை மேம்படுத்தும் வகையில் நிலத்தடி நீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான சீரிய தொலைநோக்கு தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளாக அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி நம்பிக்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் நாடு சிறப்பான வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுகிறது. பல்வேறு துறைகளில் மத்திய அரசு வளர்ச்சி முத்திரையை பதித்துள்ள நிலையில் இலகுவான வர்த்தகத்திற்கு மத்திய அரசின் உயர் முன்னுரிமை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

0: நாட்டில் வர்த்தக ஒழுங்குமுறை சூழலை மேம்படுத்தும் வகையிலும் வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையிலும் பல்வேறு தொடர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சீர்திருத்தங்கள் முதலீட்டாளர் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதோடு தொழில் முனைவோரை ஊக்குவித்து உலகளாவிய நிலையில் இந்தியாவின் வர்த்தக நிலையை மேம்படுத்தியுள்ளது. கடந்த 2016 தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு புத்தாக்கத்தை வளர்த்து முதலீடு சார்ந்த வளர்ச்சியை சாத்தியமாக்கி வருகிறது. மத்திய அரசின் முயற்சிகளால் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தியதன் மூலம் மறைமுக வரிமுறை மாற்றி அமைக்கப்பட்டதுடன் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு கொள்கை சீர்திருத்தம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வழக்கமாக மேட்டூர் அணை June 12 திறக்கப்படும் நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 79.84 உள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் 18,600 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. L&D நிறுவனம் சார்பிலான இத்திட்டங்கள் காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் நடப்பாண்டிற்கான முழுமையான பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதிகள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்களை முறையாக பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். காகிதம் அடிப்படையிலான நகல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தாலும் அனைத்து முக்கியமான மின்னணு ஆவணங்கள் மட்டும் காணாமல் போயிருப்பதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் குறித்த புகாரை தம்மிடமோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புதிய நம்பிக்கையோடு கல்வி ஆண்டை தொடங்கும்

0: மாணவச் செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். முதல் நாளில் பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணாக்கருக்கு அரசின் விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 524 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வரும் மாணாக்கர் செல்போன்களை எடுத்துவரக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் தொடக்கப் பள்ளியில் மாணாக்கருக்கு இசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு சந்தனம், குங்குமம் இட்டு இனிப்புகளை வழங்கி முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை சார்பில் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் 27 நாள் இலவச பயிற்சி திருச்சியில் நடைபெறவுள்ளதாக வேளாண் உதவி பொறியாளர் திரு அசோகன் தெரிவித்துள்ளார்.
1: கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவசமாக வந்து டிராக்டர் ஓட்ட பயிற்சி சொல்லித்தராங்க. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லி தரணுங்கிறதுக்காக ஒரு டிராக்டரோட மாதிரி கட் மாடல் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுக்கும்பொழுது அந்த இன்ஜின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கலாம். இந்த 27 நாள் பயிற்சி முடித்தோடனே உங்களுக்கு அரசோட ஓட்டுநதற்கான உரிமை வந்து இலவசமாக பெற்றுத்தரோம். இது இல்லாமல் டூல் கிட்டும் இலவசமாக நாங்கள் தர்றோம். பயிற்சி எடுத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி என்னன்னா 18-35 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி எதுவுமே இல்லை.
0: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக களக்காடு முண்டம்துறை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட முக்கிய சுற்றுலாத்தலமான களக்காடு தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு காரணம் கருதி இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதித்து வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை தடை தொடரும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவராக புதிதாக இன்று பொறுப்பேற்ற திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 13 நடைபெறுகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சக்கருணன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணை களம் காண்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சக்கருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும். ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: மாரா படத்திலிருந்து ஜிப்ரனுடைய மியூசிக்ல அனந்து, ஸ்ரீஷா, விஜில், விஜயசேகர் பாடிய இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் தாமரை.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளம் இடம்பெறுகிறது.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று மாலை 5:30 சித்திர செவ்வானம் நச்சன 4 பாயிண்ட் நிகழ்ச்சியில் இயற்கை ஆர்வலர் மற்றும் வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அனன்யா விஸ்வேஸ்வரன் நேர்முகம் இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேரம் 2:15. நேயர்கள் இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்கலாம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. இத்திட்டம் இந்திய ஒன்றிய அரசால் நடத்தப்படும் மகப்பேறு நன்மை திட்டமாகும். இத்திட்டம் இந்திரா காந்தி மாத்ரித்வா சக்யோக் யோஜனா என அறியப்பட்டது. இத்திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. இது 19 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு முதல் குழந்தை பிறப்பின் போது சில விதிகளுக்கு உட்பட்டு பணப்பரிமாற்றம் செய்யும் திட்டமாகும். இது மகப்பேறு குழந்தை வளர்ப்பின் போது பெண்களுக்கு ஏற்படும் ஊதிய இழப்புக்கான ஒரு பகுதியை வழங்குவதுடன் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு, நல்ல ஊட்டச்சத்துடன் கூடிய உணவு நடைமுறைகளுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகிறது. மகப்பேறு குழந்தை வளர்ப்பின் போது பெண்களுக்கு ஏற்படும் ஊதிய இழப்புக்கான ஒரு பகுதி ஊதிய இழப்பீட்டை வழங்குவதுடன் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு, நல்ல ஊட்டச்சத்துடன் கூடிய உணவு நடைமுறைகளுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. 2013 இத்திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்திற்கு தகுதியுடைய பயன்

0: பயனாளிகள் மருத்துவமனைகளில் பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கான ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊக்கத்தொகையை பெறுவார்கள். ஜனனி சுரக்ஷா யோஜனாவின் கீழ் பெறப்பட்ட உதவித்தொகை மகப்பேறு நலனுக்காக கணக்கிடப்படும். இதனால் சராசரியாக ஒரு பெண்ணுக்கு ₹6,000 கிடைக்கும். இத்திட்டம் மறுபெயரிடப்பட்ட மகப்பேறு நன்மைகள் திட்டம், முழு தேசத்தையும் உள்ளடக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. உலகில் மகப்பேறு இறப்புகளில் 17% இந்தியாவில் இருப்பதால் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. 2010 50 மாவட்டங்களில் மட்டுமே தொடங்கப்பட்ட இத்திட்டம் 2017 கணக்குப்படி 650 மாவட்டங்களில் நாடு முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளது. கர்ப்பம், பிரசவம் மற்றும் பாலூட்டும் போது தகுந்த நடைமுறை பராமரிப்பு மற்றும் மருத்துவமனை சேவை பயன்பாட்டை ஊக்குவித்தல், முதல் 6 மாதங்களுக்கு ஆரம்ப மற்றும் பிரத்யேகமான தாய்ப்பால் உட்பட ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகளை பின்பற்ற பெண்களை ஊக்குவித்தல் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்துக்கான பண ஊக்கத்தொகைகளை வழங்குதல் இத்திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. மாநில அரசுகளுக்கு மானியமாக நிதியுதவியும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான தகுதிகளும் நிபந்தனைகளும் என்னவென்றால், முதலில் இத்திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழ் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ள ₹6,000 பேறுகால பலன்களை வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்டது. பின்னர் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு பெறுபவர்கள் தவிர 19 மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து கர்ப்பிணி பெண்களும் நிபந்தனைகளுடன் கூடிய ₹5,000 ரொக்க பரிமாற்ற பலன்களை 3 தவணைகளில் பெற தகுதியுடையவர்கள். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இந்த தொகையானது ₹6,000 திருத்தப்பட்டு ₹3,000 என 2 தவணைகளில் செலுத்தப்படுகிறது.
1: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் தெரிந்து கொண்டோம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. நாளை வேறொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. முதலில் செந்தூர பாண்டி திரைப்படத்திற்காக மனோ சொர்ணலதாவின் குரலில் தேவாவின் இசையில் பாடல்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: நேரம் 2:30. நேயர்கள் இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இனி தொடர்வது ஊர்புறத்திலே. இன்னைக்கு நம்ம ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஊர்புறத்திலி நிகழ்ச்சி. இதில் கோபிச்செட்டிப்பாளையம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: இதுவரை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கொங்கர்பாளையத்தைச் சேர்ந்த கே எம் பழனிசாமி குழுவினர் வாசித்த நையாண்டி மேளத்தை கேட்டோம்.
1: நேயர்களே, மண்வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 முதல் 8 வரை ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி

0: முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9949903835 மற்றொரு எண் 8220649459 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066318588 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13வது வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு SG வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். மீண்டும் நாளை மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் M பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில்குமி கேட்கலாம். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெகராவத் மற்றும் சுனில் குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆப்கான்

0: பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நேர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம 1950 இருந்து 1969 வரைக்கும் இருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேளுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இதை கொஞ்சம் தாண்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கொடுக்க முடியாது. யாரை பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ராக்கண்ணன் பேசுறேன்.
0: ராக்கண்ணன், இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாங்க? பாடல் இல்லாம இருக்காதுங்க, நம்மளுடைய எல்லைக்குள்ள இல்லாம இருக்கும். சரிங்களா? நன்றி, நன்றி அழைத்தமைக்கு. நம்ம சொன்ன மாதிரி நேயர்கள் வந்துட்டு நம்ம இந்த டீ டைம் நிகழ்ச்சியில அற்புதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். 1950 வரைக்கும் இருக்கக்கூடிய படங்கள்ல இருந்து. சோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாருக்காகவும் ஒரு அழகான பாடல் கேட்கலாமா?
2: நீ வரம் காட்டி நான் கூட மாட்டேன்,

0: ஜக்கு நான் சாய்தா பேட்ட கொக்கு.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: இந்த பிஜிஎம் கேட்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் நமக்காக மெசேஜ் பண்ணிருக்காங்க. 3:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: யாருங்க?
4: என்ன
3: பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
4: 1001 ஆடாமல் ஆடுகிறேன்.
3: ஐயா, நீங்க இதுக்கு முன்னாடி எப்ப பேசுனீங்க?
4: 6 நாள் ஆச்சுங்க.
3: 6 நாள் கேலண்டர்ல குறிச்சு வச்சிருக்கீங்களா?
4: எப்படிங்க,
3: கேலண்டர்ல குறிச்சு வச்சிருக்கீங்களா? கரெக்ட்டா 6 நாள்னு சொல்றீங்களே.
4: அன்னைக்கு பேசுறது மாரி சார் பேசுறதுக்கு அவரு
3: விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு அந்த சந்தோஷத்தை அந்த ஒரு நாள் முழுக்க கொண்டாடுறாங்க அப்படின்றதா உண்மை. ஒரு வாரம் கழிச்சு நீங்க பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய பாடல்கள் கொடுக்கப்படும். இப்போ ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM பாட்டு.

0: என்றும் நீங்கள்
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

டைம் நிகழ்ச்சியில் யார் பேச காத்துட்டு இருக்காங்கன்னு கேட்கலாம். 042 2 அப்படின்ற முன்னிணைப்போடு 2 3 1 6 3 1 2 மற்றும் 2 3 1 7 0 4 6 இந்த எண்களில் பேசலாம். வணக்கம். சரியா கேக்கலங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஆஹா, ரேடியோ வால்யூம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேங்க, அதனாலதான் கேட்க மாட்டேங்குது. சரி, என்ன பாடல் கொடுக்கலாங்க? ஆலயமணி திரைப்படத்துல இருந்து. கேக்குதுங்களா? சரி, பாடல் கேட்கலாம். இன்னொரு தடவை போன் பண்றப்போ தயவு செய்து ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே அப்படின்ட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்கன்னு நம்மளே சொல்லிக்கலாம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
4: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: நேர்களை, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று மாலை 5:02 ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சி முன் செல்லடா, ராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடனும் மாணவர்களுடைய கலந்துரையாடல் நடந்துச்சு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாடினாரு கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி மற்றும் இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் மற்றும் துறை தலைவர் திறன் மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் பேராசிரியர் விமலா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி கேட்கலாம். டீ டைம் நிகழ்ச்சியில பேச காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
6: ஹலோ மேடம், நான் சாந்தி குமார் பேசுறேங்க மேடம்.
5: எங்க இருந்துமா?
6: டிவிஎஸ் நகர்.
5: சரி, என்ன பாடல் கொடுக்கலாங்க? உங்க வாய்ஸ் கேட்கலங்க சரியா?
6: பட்டணத்தில் பூதம் இருந்து சிவ.
5: பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி அழைத்தமைக்கு.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் டீ டைம். இனி கேட்கலாம் சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து.

0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட போதும் போதும் போதும் புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் முகமது. நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியா வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தகத்துறை தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரதாதா தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான் பாத்தார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
5: இசையோடு என்றும் நீங்கள்
6: ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சி முன் செல்லடா. ராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடன் மாணவர்களின் கலந்துரையாடல்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி நாட்டின் சேவையில் 100 வருடங்களை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இன்று நாம் ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதையொட்டி ஒரு ஸ்டூடெண்ட் அவுட்ரீச் ப்ரோக்ராம், அதாவது மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. இதில் உங்களுடைய படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள் இருக்கும். அதை நான் கர்னல் சிஎஸ் திருவேங்கடசுவாமி மற்றும் மேடம்
8: ப்ரொஃபஸர் ஏ விமலா, துறை தலைவர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெரியர் கைடன்ஸ், வேலை வழிகாட்டித்துறை, பாரதியார் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்.
7: நாங்கள் இணைந்து இன்று இந்த தகவல் அறியும் நிகழ்ச்சியை நடத்துகிறோம்.

0: மாணவர்களாகிய உங்களுக்கு எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும், எந்த விதமான ஐயப்பாடுகள் இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் மூலமாக உங்கள் கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ், அதாவது வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
1: ஹலோ மேம். ஹலோ சார். ஐ எம் கேட் அனிதா ஃப்ரம் கேபிஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ மை க்வெஸ்சன் இஸ், இப்போ இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து டிஃபென்ஸ் செக்டர் நாம் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மல் கார்பரேட் ஜாப், ஒரு ஈவன் ஒரு 25K இருக்க ஒரு ஜாப் ரோலுக்கு இப்போ ஒரு வேகன்சிக்கு லைக் 50 மெம்பர்ஸ் வந்து காம்படிட்டிவா இருக்கு. ஸோ இப்போ இருக்க வேர்ல்ட்ல வந்து ஒரே டொமைன்ல வந்து நிறைய பேர் லாங் டேர்ம்ல சக்சீட் ஆகுறாங்க, அட் தி சேம் டைம் கொஞ்ச நாளே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சக்சஸ்க்கு அப்புறம் லைக் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு வெளியே போறாங்க. ஸோ வாட் இஸ் யூர் பாயிண்ட் ஆஃப் வியூ, லைக் லாங் டேர்ம்ல வந்து சஸ்டெயின் ஆகுறவங்களுக்கும் அட் தி சேம் டைம் ஷார்ட் டேர்ம்ல வந்து வெளியே போறவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க மேம்?
2: இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல நீங்க கேட்கிற மாதிரி ஒரே போஸ்டிங்க்கு நிறைய பேர் அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இப்போ வந்து முதல்ல தேர்ந்தெடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் ட்ரெண்டை மட்டும் தான் பார்த்து நம்ம நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறோம். நீங்க உதாரணத்துக்கு நான் ஏஐ சொல்லலாம். இந்த வருடம் நீங்க எல்லா கல்லூரிகளிலும், அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தாலும் சரி, என்ஜினியரிங் ஆளா இருந்தாலும் சரி, எல்லா மாணவர்களும் கேட்கிற ஒரே கோர்ஸ் வந்து ஏஐ. அப்ப என்ன ஆகும் ஃபியூச்சர்ல? இன்னைக்கு நீங்க பிரசன்ட்டும் 4 வருஷம் மட்டும் பாக்குறீங்க, நீங்க இன்னும் 10 வருஷம் 15 வருஷத்தையும் பார்க்கும்போது ஒரு ஃபீல்டுல படிச்சவங்க நிறையவும், நிறைய ஃபீல்டுல படிக்காதவங்களே ஆட்கள் குறைவாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு பெரிய டிராபேக் உங்களுக்கு. நான் அதுக்கு தான் சொல்லுவேன், ஏஐ டூல உருவாக்குறவங்க ஒரு சிலர், ஆனா அந்த ஏஐ மூலமா பயனடைறவங்க பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அது. அதனால அதை புரிஞ்சு நம்ம இந்த கோர்ஸ் செலெக்ஷன் பண்ணும் போதே நம்ம பார்த்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கெரியர் கைடன்ஸ் உங்களுக்கு 8ஆம் கிளாஸ்ல இருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி பல்கலைக்கழகமும் கல்லூரிகளும் வலியுறுத்தி வருகிறது. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் எஃபோர்ட்டும் இருக்குது. இது மெயின். இப்போ ஒரு சிலர் நல்லா சஸ்டைன் ஆயிடுறாங்க மேம், ஒரு சிலர் ஷார்ட்டாவே வெளியே வந்துடுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க இன்னைக்கு இருக்கிற டொமைன் ஸ்கில்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்னுங்களோட படிப்போட அதனோட திறன் நாலேஜ். ஆக்சுவலா இப்ப நீ கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா கெமிஸ்ட்ரியோட பேசிக் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும் நமக்கு. அதோட நீங்க உங்களை வேலை எடுத்து என்ட்ரி லெவல்ல கொண்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சஸ்டைன் ஆகணும் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா புது புது என்னென்ன ஸ்கில்ஸ் வருது, என்னென்ன படிப்புகள் வருதோ அதை அடிஷனலா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உண்டான சாஃப்ட்வேரை நீங்க எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லைஃப் லாங் லேர்னிங்னு பேசுவோம். லைஃப் லாங் லேர்னிங். இப்ப நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து எம்பிஏ படிச்சோம் ஒரு காலத்தில், 97ல கம்ப்ளீட் பண்ணேன். அந்த எம்பிஏ வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற எம்பிஏகளுக்கு என்னால கிளாஸ் எடுக்க முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்பிஏல நம்பர் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் வந்துடுச்சு. இப்ப நானே ஒரு கெரியர் கைடன்ஸ் எச்ஓடியா இருக்கிறேன், கெரியர் கைடன்ஸ் என்னால சாதாரணமா கொடுக்க முடியல. இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கெரியர் கைடன்ஸ் கொடுக்கலாம் நாங்க படிக்கிறோம். சோ உங்களோட லாங் சஸ்டைனபிலிட்டி, அங்க சக்சஸ்ஃபுல்லா வேலை பார்க்கணும்னா உங்களுக்கு ஜென்ரலா உங்களோட படிப்பை சார்ந்த திறன்களை, என்ன அன்னன்னைக்கு வர புதுசுகளை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது போக வந்து அங்க டீம் ஸ்கில்ஸ், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. இப்பெல்லாம் நம்ம வந்து மக்களோட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய திறன்களை இழந்துட்டு வரோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் வந்துருச்சு இல்லையா, அதில் நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் லேர்ன் பண்ணும்போது நம்ம ஒத்தாளாக வேலை பார்க்குறோம். 10 பேரோட சேர்ந்து வேலை பார்க்கும்போது அவங்களோட ஒத்து போகிற சூழ்நிலைகள் நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வருது. இந்த மாதிரி சில பொதுத்திறன்களையும் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட சக்ஸஸ் லெவல் சஸ்டைனபிளாக இருக்கும், ரெகுலராக கண்டினியூஸாக இருக்கும். இதுதான் அதுக்கு காரணம்.
1: சார், மை க்வெஸ்சன் இஸ் டு யூ சார். சார், இப்போ இதுக்கு முன்னால் வந்து டிஃபென்ஸில் வந்து வார் நடக்கும்போது லைக் நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க சார். இப்போ வந்து எல்லாமே டெக்னாலஜிஸ் வளர வளர இப்போது ஃபிசிக்கலாக அந்த வெப்பன்ஸ் இல்லாமல், ஸோ அப்கமிங் ஃபியூச்சரில் வந்து லைக் டெக்னாலஜிஸை வச்சு மட்டுமே வார் நடக்கும் அப்படின்ட்டு, இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படிங்க சார் இருக்க போகுது?
0: டெக்னாலஜியை வச்சு மட்டும் வார் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு சரியான வாதம் கிடையாது. ஏன்னா We believe in the man behind the machine. Technology use பண்ணி war fighting potential வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கிறோமே ஒழிய, அந்த டெக்னாலஜி நம்பி நம்ம ஹியூமன் எலிமெண்ட்டை எப்பவுமே கைவிடுறது கிடையாது. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது டிஃபென்ஸில் ஒரு இன்றியமையாத ஒரு ரிக்குவயர்மெண்ட். ஆனால் முதல்ல இருந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டுக்கும் இன்றைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்குள்ளே வர்ற ஒவ்வொரு இளைஞரும் டெக்னாலஜி எனேபிள்டாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால தான் இப்போது ரீசண்ட் எங்கள் ரெக்ரூட்மெண்ட்டில் எல்லாமே என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா வேகன்சிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை பண்ண வைக்கிறோம். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் டெக்னாலஜி உள்ளே வந்தாச்சு. ஏஐ, மெஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் ட்ரோன் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சொல்லப்போனால் எந்த விதமான லேட்டஸ்ட் டெக்

0: டெக்னாலஜியாக இருந்தாலும் முதல்ல வந்து டிஃபென்ஸுக்கு தான் வரும். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட் லெவலில் நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, டிஃபென்ஸுக்கு வரணும்னா வெறும் உடல் தகுதி மட்டும் பத்தாது, தலைமை பண்புகளும் தேவை, அதோட டெக்னாலஜி எனேபிள்டு மைண்ட் செட்டும் இருக்கணும். அதாவது நான் வந்து டெக்னாலஜியில் நல்லா இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் உடல் தகுதியும் வளர்த்திக்கிட்டு டிஃபென்ஸை ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: சார், அட் தி சேம் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிஃபென்ஸ்லாம் என்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்காங்க. அட் தி சேம் டைம் அவங்களுக்கு தெரிய மாட்டேது, ஸோ வி ஆர் கேப்பபிள் டு அப்ளை ஃபார் திஸ் டிஃபென்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ள க்வெஸ்சன்ஸ் வச்சுட்டு இருக்காங்கங்க சார். ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கங்க சார்?
0: டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மிக முக்கியமான ஒரு உத்வேகத்தை கொடுக்கறது தேசிய மாணவர் படை. நானே ஒரு தேசிய மாணவர் படை கேடட்டாக இருந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து அந்த தேசிய மாணவர் படை மூலமாக டிஃபென்ஸை பற்றி எவ்வளோ எனக்கு தெரிஞ்சதோ, மேலும் மேலும் அதில் ஜாயின் பண்ணுங்கிற அந்த உத்வேகம், அந்த என்கரேஜ்மெண்ட் எல்லாமே எனக்கு கிடைச்சிது. ஸோ டிஃபென்ஸில் போகணுன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து உடனே தேசிய மாணவர் படையில் சேரணும். ஏன்னா தேசிய மாணவர் படை வெறும் யூனிஃபார்ம் போட்டு ட்ரில் பண்ணி உங்களை வந்து துப்பாக்கி சுட வைக்கிறது மட்டும் கிடையாது, தலைமை பண்புகள், ஒழுக்கம், அதை தவிர இப்போ லேட்டஸ்ட்டாக நேஷனல் கேடட் கோர் தேசிய மாணவர் படை டெக்னாலஜி எனேபிள்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸாக வாலண்டியர் ஃபோர்ஸாக உருவாயிட்டிருக்கு. இதில் வந்து நாங்கள் சைபர் செக்யூரிட்டி அப்புறம் ட்ரோன் டெக்னாலஜி இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜிலையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் முதல் ட்ரோன் ட்ரைனிங் சென்டர் வித் அ ப்ராப்பர் ரன்வே அண்ட் ட்ரோன்ஸ் அண்ட் ஃபுல்லி எக்யூப்ட் யூனோ லேப் ஹேஸ் பீன் மேட் பை என்சிசி இன் திருச்செங்கோடு. முழு தமிழ்நாட்டுக்கும் கோவை தேசிய மாணவர் படை குழு தலைமையகம் மூலமாக இந்த ஒரு முன்னெடுப்பு வந்திருக்கு. இதில் வந்து ட்ரோன் ட்ரைனிங் வந்து எல்லா என்சிசிக்கும் கிடச்சிக்கும் நாங்கள் கொடுக்குறோம். கொடுத்து அவங்கள ட்ரோன் பைலட் ஆக்கி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அதை தவிர சைபர் செக்யூரிட்டி, சைபர் வார்ஃபேர் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜிலையும் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். ஸோ என்சிசி ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன் அ மேஜர் வே. இட் இஸ் தி ரெக்கனபிள் யூத் ஆர்கனைசேஷன் ஃபார் தி கண்ட்ரி டுடே.
1: மேம், மை க்வெஸ்சன் இஸ் டு யூ. ஸோ இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டமில் ஸோ சம்திங் வி ஹாவ் டு சேஞ்ச் ஃபார் தி அப்கமிங் ஃபியூச்சர். ஸோ நீங்கள் எது மாதிரி ஸ்கில்ஸிட்ட வந்து அப்கமிங் எஜுகேஷன் சிஸ்டமில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது?
2: ஆக்சுவலி இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ தமிழ்நாடு ஆக்சுவலி அதை நம்ம நிறைவு பண்ணிட்டு இருந்தோம். எஜுகேஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கரிக்குலத்தோடு சேர்ந்த இண்டஸ்ட்ரி 4.0 5.0 கோர்ஸுகளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா எமர்ஜிங் ஸ்கில்ஸை நீங்கள் மீட் அவுட் பண்ணணும். சார் சொல்கிற மாதிரி டெக்னாலஜி ட்ரிவனாக நம்ம பீப்புள் இருக்கணும். அதே போல் என்ன பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் கொலாபரேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம இதை முடிச்சுட்டு நீங்கள் எல்லாரும் எங்கே வேலைக்கு போக போகிறீங்க, அந்த வேலைக்கு போக போகிறதுக்கு உங்களுக்கு இண்டஸ்ட்ரியோட நாலேஜ் வேணும். இப்போ நாங்கள் கொடுக்குற இங்கே நாலேஜும் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு போய் வேலை பார்க்கும்போது அவங்க எதிர்பார்க்குற நாலேஜும் கேப் இருக்குது. அந்த கேப்பை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தில் கம்பல்சரி ஸ்டூடெண்ட்ஸு ஒரு செமஸ்டரில் 1 மந்த்தோ இல்லைனா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எங்கிட்ட பிஓ பேச்சுலர் ஆஃப் வொக்கேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் 2 டிசிப்ளின் இருக்கிறாங்க, அவங்க எவ்ரி செமஸ்டர் இண்டஸ்ட்ரியோட போய் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி கொலாபரேட்டிவ் கரிக்குலம் கம்பல்சரி இருந்துச்சு அப்படின்னா மாணவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் எமர்ஜிங் ஸ்கில்ஸ் மாணவர்களுக்கு எல்லாமே காமனாக இருக்கும். ஒரு காலத்தில் எப்படி நம்ம எம்எஸ் ஆஃபீஸை படித்தோம், எம்எஸ் ஆஃபீஸ் இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு அனைத்து துறைகளுக்கும் உண்டு. அதே மாதிரி ஏஐ ரிலேட்டட் பேப்பர்ஸும் வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் துறை அனைத்து துறைகளுக்கும் நம்ம ஏஐ வச்சுக்கிட்டோம்னா எப்படி நம்ம வந்து டெக்னாலஜி ட்ரிவனா ஆல் த டிசிப்ளினை மாத்தலாங்கிறத கொண்டு வரலாம். ஒன்னு வந்து இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் அண்ட் எமர்ஜிங் ஸ்கில்ல இன்க்ளூட் பண்ற ஒரு கரிக்குலமா உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பா மாணவர்கள் வந்து எதிர்காலத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க வேலைக்கு போக முடியும், அங்க சக்சஸ் ஆக முடியும்.
0: இப்ப இதுல நான் இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்புறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ஒரு கேள்வி கேட்குறாங்க, எங்களுக்கு காலேஜில் சொல்லி கொடுக்குற சிலபஸ் ரியல் வேர்ல்டில் எங்களுக்கு தேவைப்படுற அந்த ஸ்கில் செட் ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிறது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ ஏஐ உலகத்தில் இருக்கும், ஏஐ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, பட் எங்கள் சிலபஸில் வந்து அந்த ஏஐ இல்லையே, இன்னும் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதில் வந்து ஆஸ் எஜுகேட்டர்ஸ் எங்களுக்கு ஒரு இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலபஸை மாற்றி அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி உங்கள் லெக்சரர் ப்ரொஃபஸர்ஸ்க்கு அந்த புது டெக்னாலஜியில் ட்ரைனிங் கொடுத்து கடைசியாக நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸில் கிளாஸ் எடுக்கும்போது அந்த டெக்னாலஜி பழைய டெக்னாலஜியாக மாறி இருக்கும், புது வேறொரு டெக்னாலஜி வந்திருக்கும். இது வந்து ஆண்டாண்டு காலமாக வர்றதான். சிலபஸ் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும், அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, மேடம் சொன்ன மாதிரி உங்கள் கரிக்குலமில் இருக்கிற சிலபஸோட சேர்த்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அந்த ஃபீல்டில் நீங்கள் எந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் என்னென்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கோ அதை பற்றி அறிதல் இருக்கணும். அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறது, டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி தலைமை பண்புகளாக இருந்தாலும் சரி ரெண்டையுமே டெவலப் பண்ணுறது எப்படின்னா, ஒன்றா நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்கள், பார்ட் டைம் பிஸ்னஸ் கூட பண்ணலாம்,

0: வாலண்டியர் ஒர்க் பண்ணலாம் அண்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். ஒவ்வொரு செமஸ்டர்லயும் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ், ஒரு வாரம் 10 நாள் நீங்க ஒதுக்கி டைரக்டா இந்த டிஜிட்டல் உலகத்தில் நீங்க இருக்கிறீங்களா, சோசியல் மீடியா அதெல்லாம் அதுல இருந்து வெளியே வந்து ரியல் வேர்ல்டுக்குள்ள போய் ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கெயின் பண்ணீங்கன்னா இந்த கேப்பை வந்து உங்களால் பிரிட்ஜ் பண்ண முடியும். இமீடியட்டா யூ கேன் பி இண்டஸ்ட்ரி ரெடி. ஸோ திஸ் மை அட்வைஸ் டு யூ.
1: அதே மாதிரி சாரோட தான் நான் இன்னொரு தொடர்ச்சியாக என்ன சொல்கிறேன்னா, மாணவர்களுக்கு தேடுதலோட இது குறைந்து விட்டது. நீங்கள் வந்து இன்டர்நெட்டை நம்பிட்டு இருக்கிறதோ, ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு கிளாஸில் அவங்க கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுவாங்க, அடிஷ்னலாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்ண முடியும். அது போக நீங்கள் ப்ராக்டிக்கல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேடுதல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த தேடுதல் எங்கெல்லாம் செமினார் நடக்குது ரிலேட்டட் டு தட், எங்கெல்லாம் ஒர்க் ஷாப் நடக்குது, எங்கெல்லாம் இது ரிலேட்டடாக வந்து டிஸ்கஷன்ஸ் போகுது, அதில் பார்ட்டிசிபேஷன் உங்களோட முனைப்பை கொண்டு வரணும். வெறும் கிளாஸ் ரூமை மட்டுமே, ஆசிரியர்களை மட்டுமே, உங்களோட கரிக்குலத்தை மட்டுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணிட்டு இல்லாமல் இது போன்ற துறைகளிலும் உங்களோட வந்து நாலேஜை வளர்த்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க முடியும்.

0: குட் மார்னிங் டு எவ்ரிவன் அண்ட் குட் மார்னிங் மேம் அண்ட் சார். ஐ ஹவ் செட் 3 செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஆக்சுவலி. மை செல்ஃப் சஜீவன், ஸ்டடிங் இன் பாரதியார் யூனிவர்சிட்டி இன் மேஜர் ஆஃப் பிஓ மல்டிமீடியா அனிமேஷன் இன் ஃபைனல் இயர். ஃபர்ஸ்ட் ஒன் இன் டிஃபென்ஸ் பர்சனலி. ஜென்ரலாக எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தாலுமே த சம் மித் அபவுட் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அட்வொகேட்னா தே வுட் ஏர்ன் அ லாட் பிகர், பட் வி டோன்ட் நோ பர்சனலி. ஸோ அந்த மாதிரி டிஃபென்ஸில் நீங்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு மித்ஸ் வந்துட்டு நம்பிட்டு இருந்தாங்களா?
1: நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வெளியே வரப்போகுது. நான் என்சிசியில் இருந்து இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வளர்த்துட்டு கடைசியில் போய் இராணுவத்தில் சேர்ந்தேன். சேர்ந்து என்னோடய ஆஃபீஸர் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு முதல் தடவை நான் வந்து விடுமுறைக்கு ஊருக்கு வரேன். ஊருக்கு வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடக்குது. என்னோடய பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களாம் இருக்காங்க. அதில் வந்து ஒரு வயசான தாத்தா வந்து ஒரு முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுட்டு எங்கிட்ட வந்து சொன்னார், தம்பி ஒரு இந்த பக்கம் வா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. நான் என்னமோ ஏதோன்னு அவர் ஃபேஸே ஒரு மாதிரி சீரியஸாக வச்சுருந்தார். என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்குறேன். அவர் வந்து அப்புறம் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக எங்கிட்ட சைடில் குசு குசுன்னு கேட்குறாரு, என்னப்பா அப்பா அம்மா கூட சண்டையா, மிலிட்டரியில் போய் ஜாயின் பண்ணிட்டியே அப்படிங்கிறார். ஸோ இது ஒரு மித். வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க, பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டவங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு தோல்வி இருந்தால் அந்த தோல்வியை நினச்சி போய் மிலிட்ரியில் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மித் பல வருஷமாக இருந்தது. அது வந்து முடிஞ்சது. இப்போ அது கிடையாது. காரணமே மூவிஸ் தான். ஆக்சுவலி மூவிஸில் நிறைய அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, என்னோட கல்யாணத்துலையும் அதே ப்ராப்ளம் நடந்தது. நிச்சயத்தை நிறுத்திட்டாங்க திடீர்னு. என்னன்னு கேட்டால் மிலிட்ரிக்காரனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறதில்ல, கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை விட்டுட்டு போயிடுவாங்க, பல வருஷம் கழிச்சு தான் திரும்பி வருவாங்க, சில தடவை திரும்பியே வராமையும் போயிடுவாங்கங்கிற ஒரு இது இருந்தது. ஆமாங்க, இல்லை அந்த அளவுக்கு என்ன சந்தேகப்படல, அவங்க அவ்வளோ கேப்பபிலிட்டி எனக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் இப்படியும் ஒரு மித் இருந்தது. இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னா, மிலிட்ரியில் சேர்றவங்களுக்கு எல்லாம் கையில் துப்பாக்கி கொடுத்து போய் பார்டரில் நிற்கிற வச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பழைய காலத்து எப்போவோ, அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் உலகப்போர்கள் நடந்த காலத்தில் இருந்த விஷயங்கள். அது வேறு வேறு ஒரு உலகத்தில் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் லைக் எனி அதர் கேரியர், பட் மிகவும் மதிப்பு வாய்ந்த கேரியர். நாட்டு சேவைக்குன்னு நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சுக்கும் போது அதில் கிடைக்கிற திருப்தி, மரியாதை, மற்றும் அதில் கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆஃபீஸராக நீங்கள் வெறும் ஒரு 50% ஒரு யூனிவர்சிட்டி டிகிரியோட சேரும்போது நீங்கள் பச்சைங்களை கையெழுத்து போடுறீங்க. 21 வயசில் சேலரி பார்த்தீங்கன்னா 24 lakhs சிடிசி. இது யாருனாலும் நம்ப முடியாது. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்கே படிச்சுட்டு போனாலும் ஒரு 80-90% மார்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பே பேக்கேஜ் வந்து 5-6 lakhs per annum தான். இங்கே 4 மடங்கு ஜாஸ்தியாக கிடைக்குது. 50% உங்களுக்கு மார்க் இருந்தால் போதும். ஸோ இதுதான் இதோட சிறப்பு அம்சம்.
0: ஸோ மேம், உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் ஆக்சுவலாக. இப்போ

0: ஜென்ரலாக இருக்கிற இந்த இந்தியன் சொசைட்டியில் நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு தே ஆர் நாட் அவேர் அபவுட் த டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஆல். ஸோ அவங்க பசங்க அவங்க வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு அவேராக இருக்கணும், அவங்களோட பசங்களோட கரியரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு அவேராக இருக்கணும் பேரண்ட்ஸ்.
1: இப்போ இதுக்காக தான் இந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசும் ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ வந்து பள்ளிக்கல்வித்துறைகளிலிருந்தே மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் போட்டு மாணவர்களுக்கு என்ன தேவைப்படுது, அதுல பெற்றோர்களோட பங்கு என்ன, ஆசிரியர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, எந்த விதமான சப்போர்ட் வந்து பெற்றோர்கள் வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளிகளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறது நிறைய மீட்டிங் நடத்துறாங்க. இது வந்து பிரைவேட் ஸ்கூல்லயும் நடக்குது, அதே மாதிரி கல்லூரிகளிலும் நீங்க பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து சேர்ற மாணவர்களுக்கு வந்து பெற்றோர்களை வரவழைச்சு இந்த கல்லூரியில இப்படிதான் ஒரு கோர்ஸ் இருக்கும், உங்க கோர்ஸ் இப்படிதான் படிக்க முடியும், இதுக்கு உண்டான வேலை வாய்ப்பு இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் அந்த மீட்டிங்கே அட்டன் பண்ணுறது இல்லை. நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நம்ம எந்த விஷயத்தை நம்ம உதாசனப்படுத்துகிறோமோ அதை படுத்த படுத்த என்ன ஆகுனா அதை வந்து அது தெரியாத ஒருத்தவங்க வந்து ஆளுவாங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் உண்டு. நீங்கள் வந்து இப்போ என்னோட குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத நான் தான் சொல்லணும். ஒரு அக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு பேரண்ட்டாக போய் என் பையனுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு லிட்டில் கொஞ்சம் பேச்சு இனிஷியலாக வரல, அப்போம்போது நான் கூட போய் ஸ்கூலில் சும்மா சேர்த்தி விட்டுட்டு வரல, நான் அங்கே இருக்கிற ஸ்கூல் கிளாஸ் டீச்சர்ஸு பிரின்ஸிபல் எல்லாம் பார்த்து என் பையனுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது, அவனுங்களை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள், ஆனால் குழந்தைக்கு எல்லா ஒர்க்கையும் கொடுங்க. இன்றைக்கி என்னோடய பையன் நல்லா பேசுகிறான், நல்லா ஒர்க் பண்ணுறான், ஈஸ் அ ஃபஸ்ட் மார்க் ஹோல்டரு, ஈவன் அ மெடலிஸ்ட் ஆல்சோ. அப்போ பெற்றோர்கள் பங்கு வந்து ஆசிரியர்கள் நம்ம கூப்பிடுறோம், அரசாங்கம் நம்மளுக்கு அந்த வசதிகள்லாம் கொடுது, பெற்றோர்கள் அதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி கூப்பிடுற மீட்டிங்க்கு வந்து நீ அவங்க கவனம் செலுத்தி கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக நீ என்ன பண்ணுற என்ன பண்ணாமல் இருக்கிற வீட்டில் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் கிரியேட் பண்ணது, இதுக்கு வந்து பெற்றோர்களோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது.
0: லாஸ்ட் க்வெஸ்சன் ஆக்சுவலாக அது ஜென்ரலாக இப்போது இங்கே இருக்கிற இந்த ஒரு இந்த மாடர்ன் சொசைட்டியில் எந்த அளவுக்கு வந்து அவங்க ரேஷ்னலாக யோசிக்கணும் ஃபார் டெவலப்பிங் தேர் கரியர், எவ்ரி ஒன் யங்கர் ஜென்ரேஷனாக இருக்கட்டும் ஆல்ஸ் தேர் சம் ஒன் ட்ரைங் டு ஃபைண்ட் தேர் கரியர் இன் திஸ் சொசைட்டி, அவங்க எந்த அளவுக்கு ரேஷ்னலாக யோசிக்கணும், அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும். அவங்க
2: ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரியலிஸ்டிக்காக யோசிக்கணும். டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படிங்கிறது ஒரு மாயை. யாரோ ஒருத்தர் யோசிச்ச ஒரு விஷயம் ஒரு வீடியோ வழியாவோ ரீல்ஸ் வழியாவோ ஷார்ட்ஸ் வழியோ உங்களை வந்து அடையுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சொந்த மனசு உங்கள் சொந்த அறிவை யூஸ் பண்ணாமல் யாரோ ஒருத்தர் செரிச்ச உணவை நீங்கள் செரிக்கிற மாதிரி தான் அந்த நான் பார்க்குறேன். டிஜிட்டல் வேர்ல்டுலேருந்து வெளியே வந்து ரியல் லைஃப் சேலஞ்சஸை வந்து நீங்கள் எதிர்கொள்ளணும். ஏன்னா இப்போ இருக்கிற மாணவர்கள்ட்ட நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சின்ன சின்ன தோல்விகளை கூட அவங்களால தாங்க முடியறதில்ல. அதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்டு வந்து ஒரு லிமிட்டடாக தான் இருக்கணும். எப்போவுமே டிஜிட்டல் வேர்ல்டில் நான் டிஜிட்டலாக நான் கற்றுக்கிறேன் ஆன்லைனில் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆன்லைன் படிப்புக்கும் ரியல் ஆஃப்லைன் படிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த டிஜிட்டல் வேர்ல்டுலேருந்து வெளியே வந்து ரியல் லைஃப் சேலஞ்சை டெய்லி வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்டீங்கனாலே உங்களோட தாட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். நீங்கள் இவ்வளோ யோசிக்க வேண்டியதில்லை. டே டு டே லைஃபையே நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணி டிஜிட்டல் வேர்ல்டு இல்லாமல் ஆஃப்லைனில் பண்ணணும். அதான் ஆன்லைன் ஆஃப்லைன்னு உங்களுக்கு புரியுது. ஆன்லைனை விட்டுட்டு கொஞ்சம் ஆஃப்லைனுக்கு வந்தீங்கன்னா என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தோணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் செட்ஸ் உங்களுக்கு எது பண்ணால் பிடிக்குது, நீங்கள் எது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, உங்கள் கை எதில் திறமையாக காட்டுது அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்துடும். அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபியூச்சரை நினச்சி அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும்.
1: சார், தொடர்ந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் அதிகமாக உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறன் வேணும் அப்படின்னா உண்மைத்தன்மை அறியற திறன் தான் ரொம்ப முக்கியம். எது உண்மை எது பொய்னு அறியற திட்டம் உங்களுக்கு இருந்துச்சுனாவே டெஃபினட்டா உங்களால முடியும். அதே மாதிரி இப்ப சார் சொன்ன மாதிரி அன்னன்னைக்கு வேலைகளை என்ன வேலைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிங்க, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் உங்களால இன்னும் ஒரு வேலைக்கு உங்களவே நீங்க தயார்படுத்திப்பீங்க. ரொம்ப நான் 2050 அப்புறம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத யோசிக்கிறத விட இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்றது என்னையும் சுய பரிசோதனை நான் செஞ்சுக்கணும். அதனால அதே மாதிரி 1 or 2 இயர்ஸ் நீங்க போய் ஒரு இடத்துல வேலை பார்க்கும் போதுதான் உங்களோட திறமைகள் என்ன, நீங்க மத்தவங்களோட அணுகுமுறைகள் எப்படி இருக்கு, என்னால மத்தவங்களோட வேலை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு திறன் இருக்குதா, எனக்கு டெக்னிக்கலா நல்ல நாலேஜ் இருக்குது, துறை சார்ந்த நாலேஜ் இருக்கு, ஆனா மனுஷங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய நாலேஜ் எனக்கு இருக்குதா. ஏன்னா ஒரு ரீல்ஸ் ஒரு செகண்ட் கூட நம்மளால பாக்க முடியல. உங்களுக்கு வேற ஆல்பா பீட்டான் வேற பேரை வச்சு பாவம் உங்களை இன்னும் நம்ம ஃபாஸ்ட் ஆயிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்க அடிமையே ஆகக்கூடாது. உனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை வச்சுக்கோங்க, நிதானமா இருங்க. உங்களோட எந்த அளவுக்கு நீங்க நிதானமா ஒரு முடிவை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சக்சஸும் கண்டினியூஸா அதே மாதிரி சஸ்டைன்

0: ரீசனபிளா இருக்கும்னு சொல்றோம் பாருங்க, நிரந்தரமா இருக்கும். அதனால அன்னன்னைக்கு கொடுக்கற வேலைகளை செவனவே சிறப்பா செய்து முடிங்க. ஒரு வேலையில போனீங்கன்னா அந்த வேலையில உங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. உங்க திறமை எங்கெல்லாம் ஜாஸ்தி இருக்குது, எங்கெல்லாம் நான் லேக் ஆகுறேங்கிறத கண்டுபிடிங்க. சோ டெஃபினட்டா உங்களோட சக்சஸ் உங்களை மீறி முன்னாடி போய்கிட்டே இருக்கும்.
1: Thank you for your answers, ma'am. Thanks for the opportunity.
2: Good morning to everyone. I am Pradeep. I am studying PhD in Bharathiyar University Career Guidance Department. இப்போ என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு 25 வயதுடைய ஒரு நபர் ஒரு வேலையில இருந்துட்டு வேற ஒரு வேலைக்கு சேஞ்ச் ஆகணும், இல்ல மேல அவர் ஏதாச்சும் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன வழிமுறைகள் இருக்கு?
0: இதுக்கு நம்ம வந்து மிட் கரியர் கவுன்சிலிங்னு சொல்லுவோம். ஏன்னா மிஸ்டர் பிரதீப் வந்து இப்ப டாக்டரேட் கரியர் கைடன்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலா விஷுவலி ஸ்பெஷலைஸ்டு பர்சன் தான் நான் சொல்லுவேன். இந்த சேலஞ்சு யாரையுமே வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப் அப்படின்லாம் நம்ம தமிழ்நாட்டில் சொல்றதுக்கோ இந்தியாவில் சொல்றதுக்கோ பர்மிட் பண்ணலை. அந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். அவங்களாம் ஸ்பெஷல் பீப்புள். அதனால வந்து இப்போ அவருமே வந்து கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறவர் தான். எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக ஒரு கெரியர் கைடன்ஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறாரு. எங்களோட பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் டெய்லி உட்காந்துட்டு இருப்பார். வரவங்க யார் கெரியர் கைடன்ஸ்

இந்த சேலஞ்சுடு யாரையுமே வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்டு அப்படின்லாம் நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறதுக்கோ இந்தியாவில் சொல்கிறதுக்கோ பர்மிட் பண்ணலை. அந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். அவங்களாம் ஸ்பெஷல் பீப்புள். அதனால வந்து இப்போ அவருமே வந்து கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறவர் தான். எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக ஒரு கெரியர் கைடன்ஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறாரு. எங்களோட பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் டெய்லி உட்காந்துட்டு இருப்பாரு. வரவங்க யார் கெரியர் கைடன்ஸ் இருந்தாலும் பிரதீப்புக்கு அனுப்பிச்சுடுவோம். பிரதீப், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இந்த மிட் கெரியர் கைடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க வேலையில் இருக்கிறாங்க, இந்த வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் விஷயத்தில் அசஸ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். வெதர் எனக்கு வந்து சம்பள உயர்வு தேவைப்படுதா, ஏன்னா இந்த சம்பளம் பத்துல இனி சம்பளம் வந்து நிறைய தேவைப்படுதா அப்படின்னு பாக்குறீங்க. அது மட்டும் அல்லாம அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல நீங்க போகும்போது மேற்படி உங்களுக்கு என்ன வளர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த துறையை விட்டுட்டு நான் இன்னொரு துறைக்கு நான் போகிறேன்னா அதுக்கு அங்கே போய் நான் சேரும்பொழுது 2 ஆண்டுகளுக்கு அப்புறமோ 3 ஆண்டுகளுக்கு அப்புறமோ எனக்கு என்ன மாதிரி ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், அதில் என்ன மாதிரி எனக்கு நாலேஜ் இருக்கும், நான் எந்த மாதிரி வேலையை செய்வேன், அதுக்கு எனக்கு உண்டான சேலரி என்ன, இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ரெண்டாவது, இன்னொரு வேலைக்கு நான் ஹையர் எண்டுக்கு நான் சர்ச் பண்ணும்போது அதுக்கு உண்டான திறன்கள் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இருக்கிறேன் இப்போ ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட்டாக இருக்கேன், நாளைக்கு நான் வைஸ் சான்சலராக வந்து அப்ளை பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். வைஸ் சான்சலருக்கு தேவையான திறமைகள் என்ன? கண்டிப்பா லீடர்ஷிப் ஸ்கில், டெசிஷனை எடுக்கணும், ஓவரால் யூனிவர்சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கணும், அகடமிக்கா நான் கோஆர்டினேட் பண்ணணும், கோயம்புத்தூர் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோட எனக்கு வந்து கோஆர்டினேஷன் இருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்டோட ஹையர் எஜுகேஷனோட என்னோட கோஆர்டினேஷன் இருக்கணும், இது போன்ற கோஆர்டினேஷனுங்களை என்னால் வந்து பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி விஷயங்களை அசஸ் பண்ணி தான் நீங்க அடுத்த லெவல் வேலைக்கு வந்து நீங்க போறத யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது வந்து ரொம்ப பயப்படவும் கூடாது. ஆமாம், உங்களோட கெரியர் குரோத் அங்கே நல்லா இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி எந்த இடத்துலையும் ஒரு வேலையை விட்டுட்டு போனால் முறையான அனௌன்ஸ்மெண்ட்டோட சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் இன்னொரு இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தோம்னா, இப்போல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு கல்லூரியோ நீங்கள் அங்கே போய் வேலைக்கு கேட்டிங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. நேராக ஃபோன் எங்களுக்கு தான் வரும். அவங்க இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க என்னங்க, அவங்க எங்கிட்ட சொல்லாமே போயிட்டாங்க, நாங்கள் சொன்னால் எப்படி இருக்கும்னு யோசிங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டோ அந்த எத்திக்கல் இருக்குது பாருங்க, ஒரு ஒர்க் பிளேஸ் எத்திக்ஸ், ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் போகும்போது முறையான சொல்லிக் கொள்வதோ இல்லை 3 மாதம் நோட்டீஸ் கொடுக்கறதோ கேட்பாங்க. இந்த ப்ரொசீஜரெல்லாம் தயவு செஞ்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட எதிர்காலம் எங்கே போனாலும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நான் இதை சொல்லிட்டு தான் வந்தேன், இதை சொல்லிட்டு தான் சேர்ந்தேன் அப்படின்னு. அதே மாதிரி எந்த ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டும் கொடுத்து வேலையில் சேரக்கூடாது. அது உங்களோட கெரியர், டோட்டல் கெரியரவே ஸ்பாயில் பண்ணிடும்.

0: நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சி முன் செல்லரா. இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி வரும் சனிக்கிழமை மாலை 5:02 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு யாகேல்.

0: நேரம் 5:30 நேர்கள் இனி கேட்டு ரசிக்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரசவனம். இன்றைக்கி நம்ம சித்திரசவனம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யார் கூட பேசப்படுறோம்னா அனன்யா விஸ்வேஸ். இந்த அனன்யா விஸ்வேஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு இயற்கை ஆர்வலர், வனவிலங்கு பாதுகாப்பாளர், பேச்சாளர், ஊர்வனவியல் பயிற்சியாளர், புகைப்பட கலைஞர் என பல திறமைகளை சிறு வயதிலே தனக்குள்ளே வச்சுருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். நிலையத்தின் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும், நேர்கள் சார்பாகவும், ஆகாஷ்வாணி சார்பாகவும் வணக்கம். கேக்குதுங்களா?
1: கேக்குது சார்.
0: ஓகே மேடம், உங்களை பற்றி சிறு அறிமுகம், அதுக்கப்புறமாக இந்த இளம் வயதில் இயற்கையின் மீது இவ்வளவு ஆர்வம் வர காரணம் என்ன?
1: சார், நான் வந்து சின்ன வயசுல இருந்தே, 6 நான் இந்த ஃபீல்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சூப்பர்.
1: எனக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு காரணமே எங்க ஃபேமிலி தான். ஃபேமிலியில யாருமே இந்த ஃபீல்ட்ல இல்ல, ஆனா நாங்க வந்து நிறைய ஃபேமிலி ட்ரிப்ஸ் போவோம். அந்த ட்ரிப்ஸ்ல போகும்போது ஒரு வாட்டி நாங்க ஊட்டி போயிருந்தோம். ஊட்டி போனப்போ அந்த பேர்ட்ஸ், அந்த நேச்சர், ஃபிளோரா, ஃபோனா எல்லாமே பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்ததுனால அப்படியே அந்த ஃபீல்ட்ல ஏறிட்டேன்.
0: ஓகே மேம், இப்போ வனவிலங்கு மற்றும் காடுகள் பாதுகாப்புல நீங்க இப்போ என்ன பணியில் மேற்கொண்டு இருக்கீங்க?
1: நான் வந்து கரண்டா அவேர்னஸ் செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். என் வயது பசங்களுக்கும், என்னை விடுச்சு நாங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே, நம்ம வைல்ட் லைஃப்னா என்ன, எப்படி கன்சர்வ் பண்ணும், நம்மக்குள்ளே இருந்து எப்படி நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம் சொல்லி அப்படி வந்து நிறைய கிளாஸஸ் லெக்சர்ஸ் அப்புறம் வைல்ட் லைஃப் ட்ரிப்ஸ் எல்லாமே கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன்.
0: ஓகே, சூப்பர் மேம். இப்போ பாம்புகள் மற்றும் ஊர்வன பயிற்சியெலாம் நிறைய பேருக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நீங்கள் எடுத்துப்பீங்க?
1: இப்போ வந்து ஸ்னேக்ஸ் கூட ஒர்க் பண்ணோம்னா நான் மெயினாக கொடுக்கறது அவேர்னஸ் தான். ஸ்னேக்ஸ் பத்தி குடுக்கற அவேர்னஸ் வந்து நம்ம வந்து எப்படி ஸ்னேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம், அப்புறம் வந்து ஒரு ஸ்னேக் பைட் இருந்துச்சுன்னா நம்ம என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரியான அவேர்னஸ் செஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கேன்.
0: வேற என்ன மாதிரி ஊர்வன விலங்குக்கெல்லாம் நீங்க செக்ஷன் குடுக்கறீங்க ஸ்னேக்ஸ் தவிர?
1: நான் குடுக்கறது எல்லாமே ஜென்ரலியும் ஃபுல் வைல்ட் லைஃப் தான். எப்படின்னா யானை, புலி, அப்புறம் காட்டுக்குள்ள என்னெல்லாம் பூச்சி, தவளை, அது என்னெல்லாமோ நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே ஷேர் பண்ணி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணி, டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி அப்படி செஷன் செஞ்சுட்ருக்கேன்.
0: சூப்பர் மேம், இப்போ நிறைய விலங்குகள் சொன்னீங்க. ஸோ உங்களோட களப்பணியில் வந்து நீங்கள் பார்த்து வியந்த பறவை அல்லது விலங்கு இல்லை மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா, வா அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்குங்களா?
1: 2-3 இருக்கு, அப்படியே நிறைய இருக்கு. ஆனா வந்து மறக்கவே முடியாது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யானை என்கவுண்டர் பண்ணதோ, ஒரு கரடியை என்கவுண்டர் பண்ணதோ.
0: ஓ, அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப பயமா இருந்துச்சு இல்ல கேஷுவலா கடந்து போயிட்டீங்களா?
1: இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து யானை என்கவுண்டர் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்க டூரிஸ்டா தான் போயிருந்தோம். அப்ப வந்து எங்க வண்டி வந்து யானை துரத்திருச்சு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே மறக்க முடியும். நான் எப்பவுமே அதான் சொல்லிட்டு இருப்பேன். என் கரடி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல்டுல காலு வச்சு போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து நான் ஒரு பறவை பார்த்துட்டு இருக்கேன், என் முன்னாடில இருந்து கரடி அப்படியே கிராஸ் பண்ணி போகுது.
0: கரடி பார்த்தா நிறைய பேர் அப்படி சிலையை நிக்கணுமாங்களா, அந்த மாதிரி நின்னீங்களா இல்ல நீங்க கேஷுவலா இருந்தீங்களா?
1: இல்ல, நான் வந்து அப்படியே நின்றுட்டேன். அங்கே தான் என் கூட நிறைய ஃபாரஸ்ட் கார்ட் ஸ்டாஃப் எல்லாமே இருந்ததுனால அவங்க எனக்கு கைட் பண்ணாங்க, எப்படி பண்ணும், என்ன பண்ணும் எல்லாமே அவங்க கைட் பண்ணாங்க.
0: அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிருச்சு யானை எல்லாம் பார்த்தா, யானை தானப்பா கரடி தானே அப்படி பழகிட்டீங்களா?
1: அது பழகிருச்சு.
0: ஓகே மேம், இன்னும் நிறைய பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம். ஹலோ.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஐந்து மணி 40 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரசவனம். இன்னைக்கு நம்ம சித்திரசவனம் நிகழ்ச்சியில் யார் கூட பேசிட்டுக்கோன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை ஆர்வலர் மற்றும் வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அனன்யா விஸ்வேஸ் கூட தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். மேடம், மேம், நாளைக்கு வந்து 5 வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே வந்து நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் வனவிலங்கு காடுகளை வந்து பாதிக்கிறதா, இல்லை மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சவாலாக எதை பார்க்குறீங்க நீங்கள் இந்த வனவிலங்குகளுக்கு?
4: கண்டிப்பா வந்து கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் இருக்கும். அது வந்து எப்படின்னா, நம்ம இப்ப அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது, அது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். பட் நம்ம வந்து நம்மக்குள்ளேயே இருக்கிற கொஞ்சம் சேஞ்சஸ், நம்மக்குள்ளேயே ஏதாவது மாற்றங்கள் வந்துருச்சுனாலே கொஞ்சமாச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண சான்ஸ் இருக்கு.
0: மாற்றம்னா எந்த மாதிரி மாற்றம் சொல்றீங்க நீங்க?
4: இப்ப வந்து நம்ம எங்கேயாச்சும் இப்போ நம்ம எங்கேயா டிராவல் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வைல்ட் ஏரியாக்கு, வைல்ட் லைஃப் ஏரியாக்கே டிராவல் பண்றோம் சொன்னீங்கன்னா, இப்ப வந்து அங்க ஒரு செட் ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து வண்டி நிப்பாட்ட கூடாது, வண்டியில இருந்து இறங்க கூடாது, அப்படின்னு வனவிலங்குக்கு வந்து ஃபுட் கொடுக்க கூடாது, பிளாஸ்டிக் தூக்கி போடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் என்னன்னா, அந்த ரூல்ஸ் எதுவுமே யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலயே நிறைய கான்ஃப்ளிக்ட் இஷ்யூஸ் வருது.
0: மனிதனுக்கும் நிறைய இந்த மோதல்லாம் வருது இல்லையா? இப்ப இந்த மூணார் சைடு கட்டுல ஊட்டி சைடா இருக்கும் நிறைய யானை அட்டாக்கு, புலிகள் அட்டாக் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் இதுதான் காரணமா? காலநிலை மாற்றம் தான் காரணம் சொல்றீங்களா?
4: இல்ல சார், அது மட்டும் இல்ல. காரணம் காரணம் வந்து நிறைய இருக்கு. இப்ப வந்து எப்படின்னா, இப்ப நான் சொன்ன ஒரு காரணம் இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து கம்மியாயிட்டே போகுது. அப்ப இந்த அனிமல்ஸ்க்கு வந்து இருக்க இடம் இல்ல. அவங்க வந்து வெளியே அப்படியே ஃபுட் தண்ணி எல்லாமே தேடி தேடி அவங்க வெளியே வராங்க. வெளியே வரும்போதுதான் அந்த கான்ஃபிளிக் அரைஸ் ஆகுது. அது இல்லாம நம்ம வந்து இந்த வைல்ட் லைஃப் ஏரியா பக்கத்துலயே போய் நம்ம சிட்டி மாதிரி கெட்டுறோம்னா அப்படியே கான்ஃபிளிக் வர நிறைய சான்ஸ் இருக்கு. கான்ஃபிளிக் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சார்.
0: ஓகே மேம், இப்போ இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்க மரம் நடணும் சொல்றாங்க, நிறைய பேர் பிளாஸ்டிக் ஒழிக்கணும் சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி வேற என்னென்ன விஷயங்களை மக்கள் வந்து பேசிக்கா பண்ணணும்
4: சார்? நம்ம வந்து ட்ரீ பிளான்ட் பண்ணணும். அது வந்து நம்ம எவ்வளவு ட்ரீஸ் கட் பண்றோமோ அவ்வளவு ட்ரீஸ் நம்ம பிளான்ட் பண்ணணும். அது இல்லாம வந்து இப்ப நம்ம பிளாஸ்டிக் சொன்னா கம்ப்ளீட்டாவே நம்ம பிளாஸ்டிக் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இப்ப என்ன யூஸ் பண்றோமோ எல்லாத்துலயுமே பிளாஸ்டிக் இருக்கதான் செய்யுது. நம்ம வந்து அது ஃபுல்லா ஸ்டாப் பண்ணாம அதோட யூசேஜ் வந்து நம்ம குறைக்கலாம். வந்து நம்ம ஒரு கடைக்கு போறோம்னா நம்ம வந்து வீட்டுல இருந்தே பை எடுத்துட்டு போலாம். இல்ல நம்ம வெளியே சில ஆர்டர் பண்ணோம்னா அதுல பை வேணான்னு ஆப்ஷன் போடலாம். அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் முன்னாடி போய் பெரிய இம்பாக்டா அது சான்சஸ் இருக்கு.
0: மாற்றம் நம்ம கிட்ட இருந்தா வருதுன்னு சொல்றீங்க இல்லையா?
4: நம்ம கிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட் நம்மக்குள்ள இருந்தா மாற்றம் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தம்பி தங்கச்சி அப்பா அம்மா யாருங்களா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம்.
0: ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஐந்து மணி 48 நிமிடத்தில் நேர்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர சவனம். இன்னைக்கு நம்ம சித்திர சவனம் நிகழ்ச்சியில் யார் கூட பேசிட்டு கேட்டீங்கன்னா, இயற்கை ஆர்வலர் மற்றும் வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அனன்யா விஸ்வேஷ் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மேம், மேம் கேக்குதுங்களா? மேம் இனிப்பில் இருக்கீங்க, கேக்குதுங்களா? மேம், ஒரு வன உயிரினத்திடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் நீங்க எந்த விலங்கை வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். உங்க ஆசை இருக்கும்ல இந்த விலங்கு கூட நம்ம பேச வாய்ப்பு கிடைத்தால் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம்.
3: யானை கிட்டயும் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறது யானை கிட்டயா இருக்கும். அதுக்கப்புறம் பேசுறது பாம்பு கிட்டயா இருக்கும்.
2: பாம்பு எல்லாரும் பார்த்து பயப்படுற விஷயம் இல்லையா? ரொம்ப சிங்க பெண்ணா இருப்பீங்க போலயே. என்ன பேசுவீங்க?
3: யானை கிட்ட வந்து அதுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, அதுக்கு வந்து என்ன வேணும், என்ன தேவையா இருக்கு, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கு என்ன வேணுமோ அது எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுவேன். அது இல்லாம பாம்பு கிட்ட பேசுறேன்னா அத வந்து நான் எப்படி பாதுகாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் மட்டும் இல்ல எல்லாத்துமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவையா இருக்கு, அதுக்கு என்ன பயமா இருக்கு,
2: பாம்பு கையில பிடிச்சிருக்கீங்க நீங்க நேர்ல இல்லையா?

0: போதே எனக்கே பயமா இருக்கு, காலைல நடக்கும் மேம். ஓகே, நீங்க மறக்க முடியாத கேம்ப் ஏதாவது உங்களுக்கு இருக்குங்களா? எங்கேயாவது முகாம் போட்டிருப்பீங்க, இந்த மக்கள் கூட பழங்குடி மக்கள் கூட பேசியிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு எங்க நடந்திருக்கா?
1: சார், நான் வந்து இதுவரை த்ரூ அவுட் இந்தியாலேயே 10,000 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன்.
0: ஓகே,
1: அவங்க கூட கான்வர்சேஷன் பண்ணியிருக்கேன், அவங்க கூட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். அதுலயே நிறைய பேர் இருக்காங்க யாருக்கு வைல்ட் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி காமிக்கணும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: ஓகே ஓகே மேம், எதிர்காலத்துல உங்களுடைய கோல் என்னவா இருக்கு?
1: என்னோட ஃபியூச்சர் கோல் வந்து IFS ஆபீசர் ஆகிறதுக்கு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்.
0: ஓ, சூப்பர். அதுக்கு இப்பவே பிளான் பண்ணிருக்கீங்க, விதையை இப்பவே போட்டு. எத்தனை வயசுல போட்டேன்னு சொன்னீங்க? 6 வயசுல போட்டிருக்கீங்க இல்லையா
1: விதையை?
0: ஓகே, நீங்க ஏதாவது அவார்டு ஏதாவது வாங்கிருக்கீங்களா மேம்? ஏதாவது அச்சீவ்மெண்ட் அவார்டு ஏதாவது?
1: சார், நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன், கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன்.
0: ஓகே,
1: அது இல்லாம நிறைய ரெக்கார்ட் புக்ஸ்லயும் பேர் போட்டிருக்காங்க. இந்தியன் ஸ்டார் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இன்ஃப்ளூயன்ஷியல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்,
0: ஓ சூப்பர்,
1: டாப் 100 இன்ஃப்ளூயன்ஷியல் விமன் ஆஃப் இந்தியா எக்ஸெட்ரா.
0: ஓ, புக்ஸ் நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா அப்பனா?
1: ஆ சார், ரெண்டு புக் எழுதிருக்கேன். என் புக் பேர் வந்து தி பேர்ட்ஸ் ஆஃப் மசினகுடி.
0: ஓகே, இப்போ உங்களை மீட் பண்ற மாதிரி இருந்தா வீட்ல வரணுமா இல்ல காட்டுக்கு வரணுமா நாங்களா? ஓகே, லைக் ஒரே காடுகள தான் பயணம் செஞ்சிட்டே இருப்பீங்க இல்லையா நீங்க?
1: நிகழ்ச்சிக்கு
0: வாழ்த்துக்கள் மேம்.
1: தேங்க்யூ சார்.
0: ஓகே, தேங்க்யூ.

நேரம் 5:55 நேர்கள் இதுவரை கேட்டு இந்த நிகழ்ச்சி சித்திர செவானம். இன்றைக்கி நம்ம சித்திர செவானம் நிகழ்ச்சியில் இயற்கை ஆர்வலர் மற்றும் வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அனன்யா விஸ்வேஷ் நம்ம கூட இணைந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நிகழ்ச்சியிலேருந்து மகிழ்ச்சியுடன் விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் ஆர்ஜே மாரி.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: fuel passenger vehicle by Maruti Suzuki in New Delhi. Flex fuel vehicles can operate on a range of ethanol petrol blends from E20 up to E100. Speaking at the launch, the minister said the entry of flex fuel technology into the passenger vehicle segment is not merely a product launch, but the beginning of a new chapter in the country's energy transition. And India has retained its strong presence in the latest world boxing rankings. Jasmine Lamboria climbed to world number one in the women's 57-kilogram category, while Asian champions Priya Ghangas in 60 and Vishwanath Suresh in 50 kgs surged into the top three of their respective categories. And that is the end of this news bulletin.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேரம் மாலை 6:22 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்ட பாடல் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து. பி. சுசீலா, எஸ். ஜானகி, எம். எஸ். ராஜேஸ்வரி பாடியது.

0: பாரதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். மது பாலகிருஷ்ணன் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதுவரைக்கும் கேட்டோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நாளை 5/6/2026 வெள்ளிக்கிழமை காலை 6:10 சான்றோர் சிந்தனை வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். ஏழு 30 உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர் கார்த்திகா அவர்களின் உரை கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை. மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் மென்டார் இந்தியா திட்டம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசாம்பாளையம் எம் பத்ரப்பன் அவர்கள். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆனைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோருடன் நேரலை. தொடர்ந்து 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பு விவசாயிகளுக்காக கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருட்கள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பை கேட்கலாம். 9:15 மயில்மாக் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு. நாளைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சி கே சரஸ்வதி. விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ் அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டேன். அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளுங்க. ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கல யார் எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் அதன்படி விரைந்து முடிவு எடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டு
0: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.

0: இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட், வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க.
4: இந்த வாணிம்படியில் தான் 63 வருஷம் அது பிறந்து இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை உயர்ந்த மருத்துவமனை 6 பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்கா மூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங், ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய வாஸ்து தினநல் வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நெரும் மாலை 6:41. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இது பொன் மாலை பொழுது. நிகழ்ச்சியில் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான 70s கேட்க போறோம்.

0: மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நிறமாலை 6:45 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். சென்னை மெத் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வெதரை போட்டு பார்க்கலாம். நம்மளுடைய கோயம்புத்தூர் பொறுத்தளவில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். திருப்பூர்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். ஈரோட்டில் சில இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. சேலத்தை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகுங்க. பாலக்காட்டில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். ஊட்டிலையும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

ஏனிப்படைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் அழகான பாடல்களோடு இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூர்ல டிராபிக் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்கலாம். ஒப்பனைக்கார தெருளுங்க, அப்புறமா மதுக்கரை மரக்கடையிலையும் இருக்கு, குட்ஷக் தெரு, அவினாசி ரவுண்டனா, தடாகம் மெயின் ரோட்லையும் அதிகமான டிராஃபிக் இருக்கு, சுங்கம் ரோடு, ஜிடி மேம்பாலத்தில் இறங்குறப்போ கொஞ்சம் அதிகமாக டிராஃபிக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேட்டுப்பாளையம் ரவுண்டனா, டாக்டர் நஞ்சப்பா ரோடு, தடாகம் மெயின் ரோடு சொன்னோம் இல்லையா, அங்கேயும் அதிகமான டிராஃபிக் இருக்கு. ஸோ பார்த்து பத்திரமா போங்க. இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பு விவசாயிகளுக்காக கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். மதன மாளிகை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை MB ஸ்ரீனிவாசன், SP பாலசுப்ரமணியம் பாடியது. இந்த பாடலுக்கு முன்னாடி தொட்டதெல்லாம் பொன்னாகும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை விஜயபாஸ்கர், பாடலாசிரியர் கண்ணதாசன், SP பாலசுப்ரமணியம், PC

0: கேட்ட பாடல் அக்கா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது பாடல் ஆசிரியர் கண்ணதாஸ்.
1: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: கேட்ட பாடல் சாமந்திப்பூ திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா பாடியது பாடல் ஆசிரியர் புலமைப்பித்தன்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 பயிற்சி வகுப்புகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் தொடங்கியது. இந்த பயிற்சி குறித்த ஆய்வினை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பயிற்சிக்கு மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளது. வீடு வீடாக சென்று பொதுமக்கள் குறித்த கணக்கெடுப்பினை இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் 1 தீயணைப்பு மற்றும் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சத்யபாமா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயரமான கட்டிடங்கள், ஆக்சிஜன் பாதுகாப்பு இடங்கள், மருந்துகள், உபகரணங்கள், துணி வகைகள், சேமிப்பு கிடங்குகளில் மின்கசிவு காரணமாக தீ பரவினால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது போன்ற அவசரகால பணிகள் மேற்கொள்வது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் செவிலியர்கள், மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு தீ அணைப்பது குறித்து பயிற்சியினை எடுத்துக்கொண்டனர். ஓசூர் அடுத்த அந்திவாடி அரசு உள் விளையாட்டு அரங்கில் ஜீத் கியூண்டோ அமைப்பின் சார்பில் 37வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த போட்டிகளில் சப் ஜூனியர், ஜூனியர் என்ற 2 பிரிவுகளின் கீழ் மணிப்பூர், அசாம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆலங்கட்டியுடன் கூடிய கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, ஓசூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 அதிகமாக பெய்த கனமழையின் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவாக 76 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக பதிவாகியது. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக அணையின் மொத்த கொள்ளளவான 52 50 நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி ஆற்றின் வழியாக வினாடிக்கு 400 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. ஆற்றின் வழியாக அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி, பருகூர், வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1133 தனியார் பள்ளி வாகனங்களின் வருடாந்தர ஆய்வு பணிகள் நடைபெற்றது. இதில் வட்டாரத்தில் உள்ள 325 பள்ளி வாகனங்கள் முதல் கட்டமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பள்ளி வாகனங்களின் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். ஒவ்வொரு வாகனங்களாக சென்று குழந்தைகளின் இருக்கைகள், முதலுதவி பெட்டி, அவசர வழி, தீயணைப்பானின் செயல்பாடு போன்ற பல்வேறு பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த வாரம் கிருஷ்ணகிரியிலிருந்து தேன்கனிக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து உள்ளுக்குறுக்கை எனும் இடத்தில் வளைவில் திரும்பும்போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 28க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து அருகில் உள்ள தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புகழ்பெற்ற வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு கடந்த வாரம் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மலை கிராம பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. கோடை வெயிலின் தாக்கத்தால் அதிக அளவில் யானைகள் ஊருக்குள் வருவது காண முடிகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனப்பகுதிகளில் 16 தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் நிரப்பும் பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட வன அலுவலகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராதாகிருஷ்ணா திரு

0: கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்று தெரிவித்தார்.

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெற உள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10,00,000 ரூபாயும், கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5,00,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும், தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 4,00,000 ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29,00,000 பேர் எழுதவுள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும், பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி

இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: குறைந்தபட்சமாக 10,129 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இனி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம் கிலோ ஒன்றுக்கானது. மல்லிகை அதிகபட்சமாக 640 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 360 ரூபாய்க்கும், முல்லை அதிகபட்சமாக 300 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 210 ரூபாய்க்கும், காக்கடா 100 ரூபாய்க்கும் செண்டு 90 ரூபாய்க்கும், கோழிக்கண்டை அதிகபட்சமாக 120 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 40 ரூபாய்க்கும், இது கிலோ ஒன்றுக்கானது. ஜாதி முல்லை 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும், அரளி 50 ரூபாய்க்கும், துளசி 50 ரூபாய்க்கும், செவ்வந்தி 280 ரூபாய்க்கும். இனி படிக்கானது, அதாவது சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம். ஒரு படிக்கானது மல்லிகை அதிகபட்சமாக 160 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 90 ரூபாய்க்கும், முல்லை அதிகபட்சம் 75 ரூபாய் குறைந்தபட்சம் 53 ரூபாய், காக்கடா 100 ரூபாய், ஜாதி முல்லை 120 ரூபாய், சம்பங்கி சத்தியமங்கலம் 50 ரூபாய், நிலக்கோட்டை 60 ரூபாய், சேலம் 60 ரூபாய். திருப்பூர் விற்பனைக்குழு முதுநிலை செயலாளரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் மின்னணு தேசிய வேளாண் சந்தை இன்று நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் தேங்காய் கொப்பரை முதல் தரம் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 132 ரூபாய் 90 பைசா முதல் 120 ரூபாய் வரையும், இரண்டாம் தரம் கிலோ ஒன்றுக்கு 119 ரூபாய் 30 முதல் 80 ரூபாய் வரை இ-நாம் இணையதளத்தில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஏலம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு விற்பனை கூட கண்காணிப்பாளர் அலைபேசி எண் 944-39-62-834. மீண்டும் ஒருமுறை 944-39-62-834 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாட்டுக்கோழி வளர்ப்பு கட்டணப் பயிற்சி குறித்து உடுமலைப்பேட்டை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நடப்பு 2026 23/6/2026 தேதியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு கட்டண பயிற்சி வகுப்பு உடுமலைப்பேட்டைக்கு அருகில் கோழிக்குட்டையில் உள்ள கால்நடை பண்ணை வளாகம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற உள்ளது. 23/6/2026 தேதியன்று விரிவான பாடங்கள் நடத்தப்படுவதுடன் கலந்துரையாடல், வீடியோ படக்காட்சி மற்றும் கேள்வி பதில் பகுதிகளும் இடம்பெறும். கால்நடை பண்ணை வளாகத்தில் உள்ள நாட்டுக்கோழி பண்ணையில் களவிளக்க பயிற்சியும் நடைபெறும். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய பண்ணையாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயிற்சியில் பங்கு பெற வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். பயிற்சி கட்டணம் ஒரு நபருக்கு 590. அலைபேசியின் முனைவர் ஆ. கிருபாகரன் 94880-88371. மற்றொரு எண் 96774-3255-7. நேர்கள் இதுவரை கேட்டு

0: அறிவிப்புகள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இனி தொடர்வது ஏறும் ஊறும்.

0: இன்று நமது நிகழ்ச்சியில் கரும்பு விவசாயிகளுக்காக கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு. அதிகரித்து வரும் வேளாண் இடுபொருட்களின் விலை, மண்வள பாதிப்பு மற்றும் குறைந்து வரும் பயிர் மகசூல் போன்ற இடர்பாடுகளை போக்கிட விவசாயிகள் சமச்சீர் உர பயன்பாட்டினை பின்பற்றுவது அவசியமாகிறது. இதனை கருத்தில் கொண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் ஓர் அங்கமான கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலையுடன் இணைந்து ஈரோடு மாவட்டம் ஆலத்துக்கோம்பையில் கரும்பு விவசாயிகளுக்காக அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் இடுபொருள் மேலாண்மை என்ற தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு முகாமினை கடந்த மே மாதம் 20ஆம் தேதியன்று ஏற்பாடு செய்தது. இந்த நிகழ்ச்சி நிறுவனத்தின் எனது கிராமம் எனது பெருமை என்ற முன்னெடுப்பின் கீழ் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் அறிமுக உரையாற்றிய கரும்பு இனப்பெருக்கு நிறுவன முதன்மை விஞ்ஞானி முனைவர் டி புத்திர பிரதாப் அவர்கள் இம்முகாமின் நோக்கங்களை விளக்கினார். மேலும் ரசாயன உர பயன்பாட்டில் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு 13வது இடத்திலும் மாநில அளவிலான உர பயன்பாட்டில் ஈரோடு மாவட்டம் 5வது இடத்தில் உள்ளது என்பதையும் அவர் குறிப்பிட்டார். உயிர் உரங்களை பயன்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறனை மேம்படுத்தவும் மண் ஆரோக்கியத்தினை அதிகரிக்கவும் உயிர் உரங்கள், மண்புழு உரம் மற்றும் தொழு உரம் போன்ற மாற்று இடுபொருட்களை இயன்றவரை பயன்படுத்துமாறு விவசாயிகளை அவர் வலியுறுத்தினார்.
1: முதல்ல உங்க எல்லாரையும் இந்த சமச்சீர் உர பயன்பாடு விழிப்புணர்வு முகாமிற்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் மிகுந்த அறிமுகமான கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம், 114 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த நிறுவனத்திலிருந்து நாங்கள் எங்கள் குழுவினரோடு இந்த விழிப்புணர்வு முகாமை பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலையோடையும் மதராஸ் உர நிறுவனத்தோடையும் சேர்ந்து இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். உள்ளபடியே நீங்கள் வந்து உங்கள் பணிகளுக்கிடையே இந்த விழிப்புணர்வு முகாமிற்கு நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. உங்கள் எல்லாரையும் முதலில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலை, எங்கள் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலையும் வந்து நீண்ட நெடுங்காலமாக எங்கள் இணைப்பு வந்து மிகுந்த பலம் வாய்ந்தது. இந்த இணைப்பானது இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகளில் வந்து புதிய ரகம் ஒரு வந்து நாங்கள் வயல் தின விழா ஒன்று கொண்டாடினோம் அன்னூரில் கஞ்சப்பள்ளியில். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அகில இந்திய வானொலியிலெல்லாம் வந்திருக்காங்க. 2 வருடங்களுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு வானொலி வேளாண்மை பள்ளி நடத்தினோம் அகில இந்திய வானொலி கோயம்புத்தூரோடு சேர்ந்து. அதுலேயும் மிக பெரும் பங்காற்றினாங்க பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலை நிறுவனத்தினர். இங்கேருந்து அங்கே பயிற்சிக்காக 2025 ஜூலையில் எங்கள் நிறுவனத்துக்கு அழைத்து வந்ததிலும் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அது மாதிரி எங்களுடைய எல்லா விரிவாக்க நிகழ்வுகளிலும் ஆராய்ச்சி முன்னெடுப்புகளிலும் அவங்க பங்கு மிக மிக பெரியது. அவர்களோடு இணைந்து இந்த முகாமை நடத்தி கொண்டு போய் உள்ளபடியே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. சில காலமாகவே அவங்க வந்து இயற்கை இடுபொருட்கள் அதில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 100 இடுபொருட்களாச்சும் இயற்கை இடுபொருட்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. 80+ பஞ்சகவியாக தயார் பண்ணுறாங்க, ஃபெரோமோன் ட்ராப்ஸ் தயார் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இயற்கை இடுபொருட்களில் வந்து 80க்கும் மேற்பட்ட இடுபொருட்கள் கொண்டு செயல்பட்டு வராங்க. அவங்க நிறுவனம் சார்பாக திரு சண்முக சுந்தரம் துணைத்தலைவர் பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலை அவரை வரவேற்கிறோம். திரு குப்புசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து உங்கள் கிளாஸ் எடுக்க போகிறாரு. இயற்கை இடுபொருட்கள் வந்து எந்த அளவுக்கு மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்துது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாங்க திரு குப்புசாமி. அவர் துணை பொது மேலாளர் சர்க்கரை ஆலை. அப்புறம் மதராஸ் உர நிறுவனம், அவங்களோடு இணைவதிலும் மிகுந்த பெருமை கொள்கிறோம். 1966 உருவாக்கப்பட்ட நிறுவனம் இது, மதராஸ் உர நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம், ஒரு அரசு சார்ந்த நிறுவனம் அது. அவங்களும் இப்போ வந்து இயற்கை இடுபொருட்களில் விஜய் நீம், அப்புறம் அதே மாதிரி விஜய் இயற்கை இடுபொருட்கள்லையும் அவங்க ஈடுபட்டு வராங்க. திரு சிவகுமார் இந்த அடிஷ்னல் மேனேஜர் MFL ஈரோட்டிலேருந்து வந்திருக்காங்க. கல்லூரியில் எனக்கு மூத்தவர், ஸோ அவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அதுவும் தவிர எங்கள் நிறுவனத்திலிருந்து முன்னாடியே அறிமுகம் செய்த மாதிரி எனது கிராமம் எனது கௌரவம் அப்படிங்கிற ஒரு திட்டம், ஸோ அந்த திட்டத்தில் வந்து எங்களோட டாக்டர்

ஜீவலதா வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு பயிர் நோயியல் நிபுணர், கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தில். அப்புறம் திருமதி அனுஷா, அவங்க வந்து ஒரு உளவியல் நிபுணர், அவங்க வந்திருக்காங்க. டாக்டர் லக்ஷ்மிபதி, அவர் வந்து பயிர் பெருக்கம், அதாவது புது ரகங்கள் உருவாக்குறது. எல்லாருக்கும் தெரியும் நம்ம நிறுவனத்துடைய முக்கிய நோக்கம் என்ன, புது புது ரகங்களை உருவாக்குறது. கிட்டத்தட்ட 3000 ரகங்களுக்கு மேல் உருவாக்கிய நிறுவனம் தான் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம். இன்னைக்கு தேதியில் 80% மேலே இந்தியாவோட கரும்பு பரப்பளவில் 80% மேலே நம்ம நிறுவனத்துடைய ரகங்கள் தான் பயிரிடப்பட்டு வருகிறது. ஸோ அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது. கிட்டத்தட்ட 28 நாடுகளில் ஒரு காலத்தில் வந்து நம்ம நிறுவனத்துடைய ரகங்கள் பயிரிடப்பட்டு வந்தவை அப்படிங்கிறது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். ஸோ அவங்களையும் இந்த தருணத்தில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அப்புறம் ஊடக நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எங்களுடைய உருவாக்க பணிகள், நாங்கள் வேறு அவங்க வேறு இல்லை. அகில இந்திய வானொலி, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வானொலி வேளாண்மை பள்ளி ஒன்று நடத்தணும், மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அங்கேருந்து திரு பொன் ரமேஷ்குமார் வந்திருக்காங்க. நீங்கள் பேசுறது நாங்கள் பேசுறது எல்லாத்தையும் உலகமெல்லாம் கொண்டு போக போகக்கூடியவங்க திரு முருகேசன் அவரோட வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்த முக்கியமான நிகழ்வுக்கு நிறைய பேர் இதில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாரையும் வரப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. ஏன் இந்த மாதிரி ஒரு முகாம் இந்த தருணத்தில் ஏன் அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் எழக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? எதுக்காக இந்த சமச்சீர் உரப்பயன்பாடு வந்து எதுக்காக இப்போ திடீர்னு இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு, ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மேற்காசியில் நிலவர அந்த போர்ச்சூழல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்பிஜி கேஸ் விலை ஏறிட்டுருக்கு, ஃபியூவல் பெட்ரோல் டீசல் விலைகள் ஏறிட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரும்பாலும் வந்து ரசாயன உரங்களுக்கு அடுத்த நாடுகளில் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இந்த சூழலில் வந்து நம்ம பெரும்பாலும் இறக்குமதியை நம்பி தான் இருக்கோம். ரசாயன உரங்கள் பொறுத்த மட்டில் பொட்டாஷை பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட 100% நம்ம உள்நாட்டில் உற்பத்தியே இல்லை. மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 100% இறக்குமதி தான். அதே மாதிரி டிஏபி 60% இறக்குமதி. அப்புறம் யூரியா மட்டும்தான் கொஞ்சம் உள்ளூரில் நம்ம வந்து தயார் பண்ணுறதுனால ஒரு 13% மட்டும்தான் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அடுத்த நாடுகளை தான் வந்து நம்பியிருக்கோம். இந்த சூழலில் அதுவுமே வந்து சிரமமாக இருக்கிற காரணத்தினால நம்ம மாற்று வழிகளை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ இந்தியாவை பார்த்திங்கன்னா 3வது பெரிய இறக்குமதியாளர் ரசாயன உரங்களை பார்த்திங்கன்னா. அதே மாதிரி மாநிலங்கள் அளவில் பார்த்திங்கன்னா கூட தமிழ்நாடு பார்த்திங்கன்னா டாப் 10, அதாவது முதல் 10 ரசாயன பயன்பாட்டில் வந்து முதல் 10 இருக்கும். நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இருக்குது. அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்க மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பாண்டிச்சேரி இருக்குது. ஸோ இவங்கள்லாம் வந்து அதிகமான உரப்பயன்பாடு செய்யக்கூடிய மாநிலங்கள். பட் நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம வந்து உரப்பயன்பாடு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் டன்களுக்கு மேலே நம்ம வருடத்துக்கு ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்திட்டு வரோம். அவங்க அளவில் இல்லைனாலும் மற்ற மாநிலங்களை பார்த்து இல்லைனாலும் நம்ம அந்த முதல் 10 நம்ம வந்துடுறோம். ஸோ இதற்கான மாற்று வழிகளை நம்ம தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதுக்கான நிறைய முன்னெடுப்புகளை வந்து மத்திய அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு. முதல்ல வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க, பிஎம் பிரணாம் அப்படின்ற ஒரு திட்டம், நம்முடைய பாரத பிரதமருடைய திட்டம், ப்ரொமோஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் நியூட்ரியன் ஃபார் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விக்சித் பாரத் கிருஷி சங்கல்ப் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2023 வந்து ஒரு பெரிய திட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து எம்எஃப்எல் அப்புறம் இஃப்கோ போன்ற பொதுத்துறை நிறுவனங்களோடு சேர்ந்து நம்ம அந்த ட்ரோன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஊருக்காக வந்து சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் வந்து ட்ரோன் மூலமாக வந்து அந்த நானோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே அதெல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு எம்எஃப்எல்லாம் ரொம்ப உபயோகமாக இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமான ரசாயன உர பயன்பாடு எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஈரோடா, தஞ்சாவூருங்களா? தஞ்சாவூர் டாப் 5 இருக்குது, ஈரோடும் டாப் 5 இருக்குது. அப்புறம் முதலிடம் வந்து வேறு சொல்கிற எல்லாமே வந்து கரும்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டங்கள் தான். முதலிடத்தில் இருக்கிறது வந்து விழுப்புரம் மாவட்டம் தான் முதல்ல. அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து கடலூருங்க, அதுக்கு அடுத்தது திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் தான் இங்கே மேடம் சொன்ன தஞ்சாவூர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 5வது இடத்துல நம்ம சொன்ன ஈரோடு மாவட்டம். உர பயன்பாட்லேயும் வந்து நம்ம டாப் 5 வந்து இருக்கோம். ஸோ நம்மளும் வந்து மாற்று வழிகளை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதுக்காக மாற்றடுமே அப்படின்றதுக்காக இல்லை, பட் அந்த மாற்று வழிகளில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம மீண்டும் சொல்லும்போது நம்ம அதை நினைவுபடுத்திக்கிறோம். மாற்று வழிகளில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, வெறுமனே வந்து ரசாயன உரங்களை போடாமல் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மூலமாக வந்து நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம், நாங்கள் எங்கள் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 113 நிறுவனங்களை கொண்டது. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது புதுடெல்லியில் இருக்கிற ஒரு நிறுவனம், அதனுடைய ஒரு அங்கம் தான் நம்ம கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம்.

0: கிட்டத்தட்ட 113 ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துல. முக்கியமா வந்து அவங்களுக்கு என்னன்னா இந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஸோ ரசாயன உரங்களை மட்டுமே நம்பி இல்லாம இயற்கை உரங்கள், உயிர் உரங்கள் அதெல்லாமும் சேர்த்துக்கிட்டு மண் பரிசோதனையின் அடிப்படையில் தான் நம்ம நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க மண்வள அட்டை எந்த அளவுக்கு வந்து மத்திய அரசு திட்டங்கள்லாம் வந்து மண்வள அட்டைகளை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதனுடைய இன்னொரு இது தான் அந்த MGMG மேரா காவ் மேரா கௌரவ் அப்படின்ற ஒரு அந்த திட்டம் நான் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது இப்போ 4 R's சொல்லுவாங்க ICR வந்து முக்கியமாக வந்து சரியான நேரம் ரைட் டைம், ரைட் குவான்டிட்டி, அப்புறம் வந்து ரைட் மோட் ஆர் மெத்தட், ஓகே அண்ட் ரைட் டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். இந்த 4 R வந்து ரொம்ப முக்கியம். ICR வந்து வலியுறுத்துறது அதை தான். அதாவது சரியான அளவில் உரங்களை வந்து பயன்படுத்தும் போது சரியான நேரத்தில் வந்து பயன்படுத்தணும், சரியான முறையில், அப்புறம் சரியான உரத்தை. ஸோ இந்த 4 R வந்து ரொம்ப முக்கியமாக மனசில் வச்சுக்கணும் அப்படின்ட்டு எங்கள் ICAR இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் நிறைய விரிவாக்க அங்கே இதுகளை செயல்படுத்திட்டு வருது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ICR.org.IN அப்படின்றது தான் எங்களுடைய இணையதள பக்கம், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துடைய பக்கம். அதில் வந்து ஒவ்வொரு நிறுவனம் 113 ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்னென்ன பயோ இன்புட்ஸ் தயார் பண்ணுறாங்க, ICR இன்ஸ்டியூட்ஸ் எங்களை மாதிரி ICR இன்ஸ்டியூட்ஸில் வந்து என்ன மாதிரி பயோ இன்புட்ஸ் இருக்குது, பயோ பெஸ்டிசைட்ஸு, பயோ ஸ்டிமுலன்ஸ், பயிர் ஊக்கிகள், இயற்கையாகவே பண்ணுறதை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு லிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, நம்ம எல்லோரும் இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கோம், அதில் வந்து போனீங்கன்னா ICR.org.IN அதில் போனீங்கன்னா வந்து அந்த லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ICR ஆராய்ச்சி நிறுவனங்கள், அடுத்த நம்ம அண்டை மாநிலம் கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில், இங்கே இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் என்னென்ன பயோ சிமுலன்ஸு, பயோ ஃபெர்டிலைசர்ஸ் தயார் பண்ணுறோன்ற லிஸ்ட்டை நீங்கள் வந்து அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எப்படி வந்து இந்த விழிப்புணர்வு முகாம் வந்து நம்ம போக போகுது அப்படின்னா, நம்ம காலம் தாழ்த்தாமல் அடுத்தது இமிடியேட்டாக வந்து தொழில்நுட்ப அமர்வுக்கு போயிடுறோம். கரும்பு சாகுபடியில் வந்து சமச்சீர் உரப்பயன்பாடு, ஸோ அதை பற்றியும், அப்புறம் இயற்கை வேளாண்மை இடுபொருட்கள் ஜீவாமிர்தா, அதை பற்றி இன்றைக்கி வந்து செயல் விளக்கம் செய்ய போகிறாங்க. பீஜாமிர்தா இன்றைக்கி வந்து ஜீவாமிர்தம் வெளியில் வந்து எப்படி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், பட் இருந்தாலும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி செயல் விளக்கம் பண்ணுறது டாக்டர் அனுஷா பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து திரு KP குப்புசாமி அவர்கள், பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலையுடைய துணை பொது மேலாளர். அவங்க வந்து மண்ணின் வளத்தை மேம்படுத்த வந்து நம்ம பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலையினுடைய இயற்கை இடுபொருட்கள் அதை பற்றி ஒரு கருத்துரை வழங்குவாங்க. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி திரு ஏ சிவகுமார் அவர்கள், கூடுதல் மேலாளர், மதராஸ் உர நிறுவனம் ஈரோடு, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மைக்கு வித்திடும் மதராஸ் உர நிறுவனத்தின் இடுபொருட்கள், அவங்க கருத்துரை வழங்குவாங்க. இதற்கு அடுத்தது விரிவாக்க வெளியீட வந்து நம்ம வெளியிட இருக்கோம். சண்முகசுந்தரம் வந்திருக்காங்க, VP அவர்கள். அந்த கரும்பு சாகுபடியில் பசுந்தாள் உரங்கள், ஸோ அதை பற்றி ஒரு விரிவாக்க வெளியீடு இன்றைக்கி வெளியிட போகிறோம். ஸோ இதை வந்து இன்றைக்கி தேதியில் மற்ற குழுக்கள், நீங்கள் நிறைய குழுக்கள் இருக்குது இல்லைங்களா, பன்னாரியம்மன் சர்க்கரையால் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குழுக்கள் நிறைய இருக்குது, அதை ஒரே டைமில் வந்து இருக்கிற அத்தனை குழுக்களுக்கும் விரிவாக்க வெளியீடை வந்து அனுப்ப போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து விவசாயிகள், விஞ்ஞானிகள் கலந்துரையாடல், உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களில் சமச்சீர் உரப்பயன்படலன்றதை விஞ்ஞானிகள் வந்து அதை விளக்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த செயல் விளக்கம் கருத்துரை எல்லாம் கேட்டுட்டு, அஃப்கோர்ஸ் நம்மெல்லாம் வந்து பரம்பரையாக வந்து கரும்பு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரியும் சில மாற்று வழிகள் இருக்குது, அதையும் நம்ம பின்பற்றலாம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு தான் இன்றைக்கெல்லாம் வந்திருக்கோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.
1: தொழில்நுட்ப அமர்வில் உரையாற்றிய கரும்பு இனப்பெருக்கு நிறுவன விஞ்ஞானி முனைவர் எஸ் அனுஷா, நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம், அதாவது தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து உரங்களை சமநிலையற்ற முறையில் இடுவது மண் ஆரோக்கியத்தினை பாதிப்பதோடு கரும்பு உற்பத்தி திறனையும் குறைக்கிறது என்று விளக்கினார்.
2: அனைவருக்கும் வணக்கம். பேலன்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர், அதோ சமச்சீர் உர பயன்பாடு பற்றி தான் பேச போகிறேன். சார், உங்களுக்கு சொல்லியிருக்கு, இப்போ நாங்கள் எதுக்கே பேலன்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசரை பற்றி இந்த மாதிரி பெரிய கேம்பெயின் எதுக்கே பண்ணுறேன்னு பற்றி சார் சொல்லியிருக்கு. இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு வார் நடந்துட்டு இருக்கு, அதனால ஃபர்டிலைசர் உரங்களுக்கு இன்னும் பஞ்சம் வந்துடும். அதனால நம்ம உரங்கள் எல்லாம் பேலன்ஸ்டாக பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் தான், இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், 1965 முன்னாடி நம்ம நாட்டில் க்ராப் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. நம்ம வெளியூர்லேருந்து எல்லா அரிசி எல்லாமே நம்ம வெளியூர்ந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1960

65ல கிரீன் ரெவல்யூஷன் வந்தது. கிரீன் ரெவல்யூஷன்ல மெயினாக நம்ம என்னாச்சு, ரசாயனம் உரங்கள், உரங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகி நம்ம இப்போ செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்குது. மற்ற கண்ட்ரீஸை நம்ம டிபெண்டன்சி கம்மியாக இருக்குது. பட் இப்போது நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அதனால ஃபர்டிலைசரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஃபர்டிலைசர்னால க்ராப் ப்ரொடக்ஷன் மகசூல் அதிகப்பட்டது, அப்புறம் சோயில் ஃபர்டிலிட்டி மெயின்டைன் பண்ணவும் முடியுது. பட் அதுக்காக நம்ம ஃபர்டிலைசர் இம்பேலன்ஸாக யூஸ் பண்ண முடியாது. நம்ம பேலன்ஸாக அது சமச்சீர் படி தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யூஸ்வலாக உரம் போட்டால் மகசூல் அதிகம் வரும்னு சொல்லிட்டு தேவையில்லாத அளவுக்கு நம்ம உரம் போட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம காட்டில் மண் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம மண்ணுக்குள்ளே என்ன என்ன நியூட்ரியன்ஸ் சத்து இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். மெயினாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாஷ், அதுதான் மெயினாக வேணும். அது மட்டும் பத்தாது, அது கூடாது நம்ம கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர், அப்புறம் இரும்பு, சிங்கு, இதெல்லாம் தேவைப்படுது. ஈவன் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நுண்ணூட்டு சத்துக்கள் கம்மியான அளவில் தேவைப்பட்டாலும் அது க்ராப் ப்ரொடக்ஷனுக்கு, மகசூல், அப்புறம் க்ராப்புக்கு அது ரொம்ப முக்கியம். நுண்ணூட்டு சத்துக்கள் நம்ம சில சமயம் நம்ம அதை போடுறதுக்கு மறந்து போயிடும். அப்போ நம்ம மேஜர் ஃபர்டிலைசர் என்பிகே மட்டும் போட்டால் பத்தாது. அதனால நம்ம பேலன்ஸாக ஃபஸ்ட்டு சோயில் டெஸ்ட் பண்ணிட்டு என்னென்ன சத்து மண்ணில் இருக்குதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தேவையான அளவில் நம்ம போடணும். இப்போ சார் சொல்லியிருக்கல, என்ன பேலன்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர் வந்து என்ன, நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு நம்ம மண் டெஸ்ட் பண்ணி தேவையான உரம் தேவையான அளவில் தேவையான டைமில் தேவையான மெத்தடில் அப்ளை பண்ணினது தான் பேலன்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்னு சொல்லுது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சோயில் டெஸ்ட் பண்ணணும். சோயில் டெஸ்ட் பண்ணியதுக்கப்புறம் எவ்வளோ தேவை இருக்குது, இப்போ ஒவ்வொரு க்ராப்புக்கும் அது வேறே ஆகும். கரும்பு பார்த்தா நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாஷ் இந்த 3:1:2 ரேஷியோவில் தான் தேவைப்படுது. அது கரும்பில் நம்ம ஃபாஸ்பரஸ் மொத்தமாகவே பேஸில் அப்ளை பண்ணும், கரும்பு நடன டைமில் போடும், அப்புறம் நைட்ரஜனும் பொட்டாஷும் தான் ஸ்பிளிட் அப்ளிகேஷன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ தேவைப்படணும் அவ்வளோ மட்டும்தான் போடணும். அப்புறம் ரசாயன உரங்கள் மட்டும் நம்ம போடக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் மாட்டு சாணி எல்லாம் போடும், ஃபார்ம்யார்ட் மெனுவர், ஃபார்ம்யார்ட் மெனுவர் எல்லா க்ராப்புக்கும் ரெக்கமெண்டேஷன் இருக்குது. கரும்பை பார்த்தா 25 tons per hectare இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம கரும்பு நடதுக்கு முன்னாடி வயலெல்லாம் ரெடி பண்ணும்போது ஃபார்ம்யார்ட் மெனுவர் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான அளவில் ஃபர்டிலைசர், ரசாயன உரங்கள் எவ்வளோ தேவையானதோ அது அப்ளை பண்ணணும். அது கூட நம்ம ரசாயன உரங்களை இப்போ சப்ளிமெண்ட் பண்ணதுக்கு நிறைய இயற்கை உரங்கள் இருக்குது, அதுவும் கூட நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ பயோ ஃபர்டிலைசர், உயிர் உரங்களை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். உயிர் உரங்கள் கரும்பை பார்த்தா அசோஸ்பைரிலம் இருக்குது, அசட்டோபாக்டர் இருக்குது, அது நம்ம உயிர் உரங்கள், ரசாயன உரங்கள் கூட சேர்ந்து, மீன்ஸ் ரசாயன உரங்களை சப்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம உயிர் உரங்கள் போட்டால் கொஞ்சம் 25% ரசாயன உரங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ உயிர் உரங்கள், அதுக்கப்புறம் பசுந்தாள் உரம். இப்போது நம்ம கரும்பு போட்டு கரும்பு ஹார்வெஸ்ட் பண்ணியதுக்கப்புறம் காடு கொஞ்ச நாள் காலியாக போடுவோம், அந்த டைமில் நம்ம பசுந்தாள் உரங்கள் என்ன, தக்கப்பூண்டு, அப்புறம் சணப்பு, இதெல்லாம் நம்ம போட்டு ஒரு 45 நாள் காடில் அப்படி போட்டதுக்கப்புறம் அது மண்ணுக்குள்ளே மிக்ஸ் பண்ணியா அது நைட்ரஜன் மண்ணில் ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியா நம்ம ரசாயன உரங்களை ஒரு 25% கம்மி பண்ணலாம். இப்போ நம்ம என்ன, இன்டகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணணும், எல்லாம் சேர்ந்து தான் பண்ணணும். ரசாயனம் அது மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் சேர்ந்து பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணியா தான் நம்ம மண்ணை பாதுகாக்க முடியும். அது மாதிரி நம்ம க்ராப்போட ப்ரொடக்டிவிட்டியும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் முக்கியமான, இப்போது யூரியாவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வரும், அது மாதிரி நம்ம பொட்டாஷ் ஃபர்டிலைசர் எல்லாம் மேக்ஸிமம் நம்ம வெளியூர்ந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இனி வரந்த ஃபியூச்சரில் இப்போது வார் இன்னும் இதாகல, ஸோ என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ சப்போஸ் திடீர்னு நமக்கு உரம் வராமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாகும். ஸோ அதனால நம்ம இப்போது முன்னாடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது, அதுக்கு தான் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் அதனால இந்த மாதிரி பேலன்ஸ்டாக ஃபஸ்ட்டு மண் டெஸ்ட் பண்ணணும். மண் டெஸ்ட் பண்ணாதவங்க எல்லாம் மண் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டார்கெட்டட் ஈல்டு வந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கரும்புக்கு இப்போ சப்போஸ் உங்களுக்கு 100 tons per hectare எடுக்கணும், அதாவது 40 ton acre இல்லாத 50 ton acre எடுக்கணும் தான், அதுக்காக ஒரு இக்குவேஷன் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ உரம் போடணும் தான் எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது பேஸிஸில் இப்போ உங்கள் நீங்கள் சோயில் டெஸ்ட், உங்கள் சோயில் டெஸ்ட் பண்ணி அந்த வேல்யூ எங்கள்கிட்ட அனுப்பியா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காடுக்கு எவ்வளோ தேவைப்படும், 50 ton
எல்லாரும் பேக்கர்ல எடுக்கணும், எவ்வளவு உரங்கள் போடணும், அது

0: இல்லை எவ்வளோ மாட்டு சாணி போடணும், எவ்வளோ பசுத்தால் உரம் போடணும், எல்லாமே சேர்ந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் தரும். ஸோ அதுபடி நீங்கள் உரங்கள் போடலாம். அதுக்கப்புறம் நைட்ரஜனை பொறுத்து அது ஸ்பிளிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பயோ ஃபர்டிலைசர், நம்ம பயோ ஃபர்டிலைசர் இருந்த உயிர் உரங்கள், அது நம்ம சீட் ட்ரீட் பண்ணலாம், விதையை ட்ரீட் பண்ணலாம். விதை ட்ரீட் பண்ணி நம்ம பயோ ஃபர்டிலைசரில் விதை ட்ரீட் பண்ணி நட்டால் கொஞ்சம் அதோட ஹெல்த் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் ட்ரவுட் டாலரன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் இப்போது இயற்கை விவசாயம்னு ஒன்று இருக்குது, நேச்சுரல் ஃபார்மிங். நேச்சுரல் ஃபார்மிங்கை பார்த்தா ஜீவாமிருதா பீஜாமிருதா அதுதான் மெயினான ரெண்டு கம்போனண்ட். பீஜாமிருதா அந்த நம்ம விதை ட்ரீட் பண்ணதுக்கு. இந்த இயற்கை விவசாயத்தில் மெயினாக நம்ம மாட்டு சாணம் அப்புறம் கோமயம் அது வச்சு தான் நம்ம ஜீவாமிருதாவும் பீஜாமிருதாவும் ப்ரிப்பேர் பண்ணனது. பீஜாமிருதா அந்த விதை ட்ரீட் பண்ணதுக்கு. பீஜாமிருதா ஃபஸ்ட்டு நம்ம கரும்பு நடதுக்கு முன்னாடி கரும்பு விதை பீஜாமிருதாவில் ட்ரீட் பண்ணிட்டு கரும்பு நடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜீவாமிருதா ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லார் வீட்டிலும் கொஞ்சம் கொஞ்சம், மோஸ்ட் ஆஃப் தி உங்கள் ஃபார்மர்ஸ் வீட்டில் எல்லாமே கவு இருக்கும். ஸோ கவு இருந்தால் நம்ம ஜீவாமிருதா ஈஸியாக பண்ணலாம். ஜீவாமிருதா ஒரு ஏக்கருக்கு 200 kg தான் ஜீவாமிருதா. அதுக்காக என்ன என்ன பொருள் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான திங்ஸ் போதும். மாட்டு சாணி, அப்புறம் கோமேயம், அப்புறம் நாட்டு சக்கரை, அப்புறம் தானிய மீன்ஸ் கடலை மாவு, கடலை மாவா இல்லை அந்த உளுந்து மாவா பாசிப்பயர் மாவா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 48 hours வச்சு ஃபர்மெண்ட் பண்ணியதுக்கப்புறம் நம்ம இரிகேஷன் பண்ணும்போது இரிகேஷனில் இது அப்ளை பண்ணலாம். கரும்பை பொறுத்து 15 days once 15 days 2 weeks இது தண்ணி கட்டும்போது மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அந்த மண்ணுக்கு நல்லா இருக்கும். என்ன அந்த மைக்ரோப்ஸ், மண்ணில் இருக்கிற மைக்ரோப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் நியூட்ரியன்ஸ் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கரும்பு நல்லா பச்சையாக இருக்கு, இலையெல்லாம் நல்லா க்ரீனாக இருக்கு, ஈல்டு மகசூல் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியா ரசாயன உரங்களை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். என்ன அந்த நாங்கள் இந்த ரசாயன உரமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணதுக்கு சொல்லலை, எல்லாமே நம்ம சேர்ந்து யூஸ் பண்ணியா தான் பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட மண்ணோட உயிரை காப்பாற்ற முடியும். மோஸ்ட்லி இதுதான் பேலன்ஸ்டு யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன இந்த சோயில் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட் மட்டும்தான் பண்ணணும், எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணக்கூடாது. அது கூட இன்டகிரேட்டடாக எல்லா நியூட்ரியன்ஸும் சேர்ந்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம சோயில் ஃபர்டிலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். தக்க பூண்டோட விதை நம்ம இது ஏக்கருக்கு 20 kg கரும்பு போட்டதுக்கப்புறம் நம்ம காட்டில் இது விதைச்சி விட்டு ஒரு 45 days பூ பூக்கின டைமில், பூ பூத்ததுக்கப்புறம் ஜாஸ்தி நாள் வைக்கக்கூடாது, 45 days ஆகும்போது இது மண்ணுக்குள்ளே ப்ளவ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது நைட்ரஜன் ஃபிக்ஸிங், தலைச்சத்து இது மண்ணில் ஆட் பண்ணும். ஸோ இது தக்க பூண்டு விதை, டேஞ்சர் சீட்ஸ். அப்புறம் நான் பயோ ஃபர்டிலைசர் உயிர் உரங்களை பற்றி சொல்லியிருக்கு. உயிர் உரம் மெயினாக நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் இருக்குது, ஃபாஸ்பரஸ் சோலுபிலைசர்ஸ் இருக்குது. அசோஸ்பைரலம்னு சொல்லி நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோ ஃபர்டிலைசர், இது ஃபாஸ்போ பாக்டீரியா, இது ரெண்டுமே கரும்புக்கு யூஸ் பண்ணலாம். 200 grams இந்த பேக்கெட்டே போதும். நம்ம 200 kg FIM கூட மிக்ஸ் பண்ணி ஏக்கருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இது இது பயோ ஃபர்டிலைசர் தான். இது சாலிட் ஃபார்மில் இருக்குது, இது லிக்யூட் ஃபார்ம். லிக்யூட் பயோ ஃபர்டிலைசர் அசோஸ்பைரலம் அண்ட் அசெட்டோபாக்டர், இதை வச்சு நம்ம சீட் ட்ரீட் பண்ணலாம், அப்புறம் ஸ்ப்ரே பண்ணலாம், அப்புறம் இரிகேஷன் ட்ரிப் இரிகேஷனில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். வர்மி கம்போஸ்ட், இப்போ கரும்பில் நிறைய இலை இருக்கும், 5th month நம்ம டீட்ராஷிங் பண்ணும். கரும்பில் இருக்கிற இலையெல்லாம் நீங்கள் பிடுங்கி காட்டுக்குள்ளே போடும், டெர்மைட் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தால் காட்டுக்குள்ளே போட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம ரிமூவ் பண்ண இலையை நம்ம மண்புழு கூட சேர்ந்து வச்சு கம்போஸ்ட் பண்ணலாம். கரும்புட இலை வச்சு மண் புழு வச்சு பண்ணிய மண்ணிர கம்போஸ்ட் தான் இது. இந்த மாதிரி நம்ம வர்மி கம்போஸ்ட் பண்ணி இதுவும் நம்ம ஃபீல்டில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பேலன்ஸாக யூஸ் பண்ணியா நம்ம ரசாயன உரம் கம்மி பண்ணலாம். ஒரு 25% ரசாயன உரம் கம்மி பண்ணலாம்.
1: தொடர்ந்து பசுவின் சாணம், கோமியம், வெள்ளம், பயறு மாவு, மண் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இயற்கை உயிரி உரம் மற்றும் நுண்ணுயிர் வளர்ச்சி ஊக்கியான ஜீவாமிருதம் என்ற இயற்கை உரம் தயாரிப்பு குறித்த நேரடி செயல் விளக்கமும் நடத்தப்பட்டது. நேயர்கள் இதுவரை கேட்டது கரும்பு விவசாயிகளுக்காக கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி தொகுப்பு SG வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: நிகழ்ச்சி ஒளிப்பதிவு எம் முருகேசன். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளைய நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: நேயர்களே, மண்வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9940903835 மற்றொரு எண் 8220469 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066318588 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13 வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும்.
0: இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள். நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்க வேண்டுமென்றும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணாநகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். உணவுப் பொருட்களின் தரம், எடை ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் இருப்பு பதிவேடுகளையும் ஆய்வு செய்தார். பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடை, காலணிகள் மற்றும் புத்தகப்பை உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்கினார். பின்னர் அமைந்த கரையில் உள்ள குழந்தைகள் மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்து திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகரணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் கிங் கேங் அருண் டாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலில் 57 கிலோ மகளிர் எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளாா்.

0: இதம் ரிதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி. இரண்டாவது பாடல் கேட்டோம், ராகங்கள் மாறுவதில்லை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், பாடலாசிரியர் வைரமுத்துவில், வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி 103 FM-இல் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

0: ரெண்டு.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதம் ரிதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 8:20:26. இன்னைக்கு எஸ்பிவி பாலசுப்ரமணியம் அவர் பாடின டூயட் அண்ட் சோலோ சாங்ஸ் என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் வறுமையின் நிறம் சிகப்பு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.
4: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
5: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
7: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: கரையை தொடாத அலைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை சந்திரபோஸ், பாடலாசிரியர் முத்துலிங்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 மெகாஹெர்ட்ஸ்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் 8:30 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதம் ரிதம் கேட்டுட்டு இருக்கோம். SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின அழகான முத்து முத்தான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

0: நாலு பேருக்கு நன்றி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் வாலி.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் இரவு 8:40. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாளை பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை, மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. சொட்டும் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இதம் ரிதம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் புலமை பித்தன்.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நெஞ்சத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: அக்னி சாட்சி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டி ஆர் ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதும் ரிதம் நிகழ்ச்சியில ரசிச்சு கேட்டுட்டு இருக்கோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடல். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலாசிரியர் பஞ்சோர்ணாச்சலம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது வரைக்கும் இதம் ரிதம் நிகழ்ச்சி கேட்டோம். நிறைவான பாடலாம் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வைரமுத்து.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: Good evening. This is Akashvani and I'm Sai Ramujtaba with the news at 9. The headlines. India and Venezuela review full spectrum of bilateral relations and explore new avenues of cooperation in energy, trade and healthcare. Home Minister Amit Shah asks the chief ministers of northeastern states to focus on AI, machine learning and blockchain infrastructure for new generations. World Yogasan Sports Championship begins in Ahmedabad. Prime Minister Narendra Modi hopes it will give Yogasan a global sports identity. India launches first flex-fuel passenger vehicle operating on a wide range of ethanol

நீ சிரிக்கும் நேரமெல்லாம் நிலவும் நாணம் கொள்ளுமே. நீ அருகில் வந்துவிட்டால் என் உலகம் நிறைவேறுமே. நிலவோடு சேர்ந்து உன் நினைவும் என்னை தேடி வருகிறது. இதோ இந்த பாடலும் உங்களை தேடி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நேரம் 9:21. இருள் சூழ்ந்த பாதையிலும் உன் நினைவே வெளிச்சமானது. என் இதயத்தில் ஏற்றிய உன் காதல் ஜோதி

கேட்ட பாடல் காதல் ஜோதி திரைப்படத்திலிருந்து டி கே ராமமூர்த்தி இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா பாடியது. நேரம் 9:26 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலருகு. இன்று விதைத்த கனவுகள் நாளை நிஜமாய் பூக்கட்டும். நம் புன்னகை பாதை முழுவதும் வெற்றியின் ஒளி பரவட்டும். நாளைய பயணத்தில் பயணிக்கலாம் வா. மயிலருகு தரும் அடுத்த பாடல் இதோ.

0: கேட்ட பாடல் புன்னகை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே வீரமணி ஆகியோர் பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டி ஆர் ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கேட்ட பாடல் நீரும் நெருப்பும் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசிலா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டி ஆர் ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஒன்பது மணி 40 நிமிடத்தில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. ஆவணி மாதம் வந்ததோ, மனதில் காதல் பூத்ததோ, உன் பார்வைப்பட்ட நொடியிலே என் உலகம் வசந்தமானதோ. மயிலிறகு தரும் அடுத்த பாடல் இதோ.

0: கேட்ட பாடல் உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.
1: ஜின்கே பாஸ் கோய் காரண்டி நஹி ஹை சர்க்கார் குத் உன்கி காரண்டர் பன் ரஹி ஹை.
2: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
0: ஒன்பது மணி 45 நிமிடத்தில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. பூக்கள் மலர்வதும் உதிர்வதும் இயற்கையின் விதிதானே, மனிதன் வாழ்வதும் மறைவதும் காலத்தின் கதிதானே. மயிலிறகு தரும் அடுத்த பாடல் இதோ.

கேட்ட பாடல் ஏன் திரைப்படத்திலிருந்து டிஆர் பாப்பா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. நேரம் 9:50 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நிலா வந்து வானம் சேர்ந்தது போல் நீ என் வாழ்வில் கலந்தாய். திருமகள் அருளாய் வந்து என் நாட்களை அழகாய் மாற்றினாய். மயிலிறகு தரும் அடுத்த பாடல் இதோ.

கேட்ட பாடல் இருளும் ஒளியும் திரைப்படத்திலிருந்து கேவி மகாதேவன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. கனவுகள் ஆயிரம் இருந்தாலும் கண்களில் தெரியும் ஒரு முகம் நீயே. இதயம் முழுதும் நிறைந்திருப்பது உன் நினைவின் சுகம். 100 ஆசைகள் இருந்தாலும் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பது உன்னை மட்டுமே. மயிலிறகு தரும் அடுத்த பாடல் இதோ.

0: கேட்ட பாடல் மாப்பிள்ளை அழைப்பு. திரைப்படத்திலிருந்து வி குமார் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி.
1: நான் டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வர தோல் நோய்கள்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு, அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்கிறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால். ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மயிலிறகு.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுகள். நேரம் 10 மணி. இன்றைக்கி நம்ம மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில் வந்து நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேர்கள் மட்டும் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2312103 அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர் அல்லது மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் 0422 இந்த முன்னிணைப்பு நம்பர் போட்டுக்கோங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுகள். நேரம் 10:06. நிகழ்ச்சியின் இணையும் முதல் நேயர் வணக்கம்.
1: நமஸ்காரம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நமஸ்காரம்.
1: பாலக்காடு பாலக்காடு
0: கேட்ட பாடல் இதோ.

0: மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாலக்காடு மாவட்டம் கொளஞ்சாம்பாறை செல்வராஜ்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு கிராமத்து மின்னல்ந்து நீ போகும் பாதையில் மனசு போகுதே.
0: கேட்ட பாடல் இதோ.
2: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.

10:16 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுகள். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம். யார் பேசுறீங்க? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. கோகிலா, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ஓகே, உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. நீங்க கேட்ட பாடல் ஏதோ?

0: மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஆவாரம்பூ படத்துல சாமி கிட்ட சொல்லி வச்சேன் என்கிற பாடல்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ.

நேரம் 10:26 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க குன்னூர் பகுதியிலிருந்து மாரிமுத்து. இவங்க விரும்பி கேட்ட பாடல் என்னறியில் நீ இருந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: மெலடி மெடிக்கல் நிகழ்ச்சியில் நீ அடுத்த நேயர், வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க
1: சார்? கோத்தகிரில சுஜித் பேசுறேன் சார்.
0: சுஜித், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: சார்? பாசப்பறவைகள் படத்துல இருந்து தென்பாண்டி தமிழே என் சிங்கார் கோயிலுங்கிற பாடல் வேணும்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுகள். நேரம் 10:36 நிகழ்ச்சியில் இணையம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கிருஷ்ணா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நான் அடிமை இல்லை படத்துல ஒரு ஜீவன் உன் பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுகள். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், கோத்தகிரிலிருந்து சிந்து பேசுறேன்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து சிந்திய வெண்மணி சிப்பியில் மூத்தாச்சு.
0: கேட்ட பாடல் இதோ.

0: 10:46 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுகள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஆல்துறை கோத்தகிரி சார்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: சார்? 100 நாள் படத்துலேருந்து விழியிலே உன் விழியிலேங்கிற
0: கேட்ட பாடல் இதோ.

நேரம் 10:50, மெலடி மெடிக்கல் நிகழ்ச்சி நடத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பில் முத்துக்குமார். இவங்க விரும்பி கேட்ட பாடல் நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பு. நாளை காலை 6:02 காலைத்தண்டல் பகுதியில் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். தொடர்ந்து பக்தி பாடல்கள் இடம்பெறும். 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகுதியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர் கார்த்திகா அவர்களின் உரை இடம்பெறும். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:55 வானிலை அறிக்கை. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவணி சரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ். 11:02 இன்றைய நேர் நிகழ்ச்சி இடம்பெறும். 11:30 ரெயின்போ கிளாசிக். பகல் 12:00 வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை பகுதியில் மனநல ஆலோசகர் சசிசந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பகல் 12:50 பூந்தண்டல். மதியம் 1:00 மணி 1 மலர் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் பற்றிய தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 2:30 ஊர்ப்புறத்தில பகுதியில் பாரதியார் கதை ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசாம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் அவர்கள். 3:02 டீ டைம். 4:02 கெட் செட் கோ கேம் ஷோ இடம்பெறும். 5:02 சித்திரசவனம் நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆணைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோருடன் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 6:00 பொன்மலை பொழுது நிகழ்ச்சி திரையில் பக்தி இசை. 6:40 பொன்மலை பொழுது.

இரவு 7:25 ஏறுமுறும் பகுதியில் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பு விவசாயிகளுக்காக கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். 8:05 இதமிரிதம், 9:15 மயில்மாக் சம்பரவின் நட்சத்திர மயிலருகு, நாளை நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சி கே சரஸ்வதி அவர்கள். 10:00 மெலடி மட்டுகள் நிகழ்ச்சி இடம்பெறும். 10:55 நிகழ்ச்சி நேரல் மற்றும் வானிலை அறிக்கை.

நேரம் 10:58 நேர்களே, தற்போது சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். கோவை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 32°C குறைந்தபட்சமாக 24°C பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36°C குறைந்தபட்சமாக 26°C. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36°C குறைந்தபட்சமாக 26°C. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34°C குறைந்தபட்சமாக 25°C பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 23°C குறைந்தபட்சமாக 17°C. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 31°C குறைந்தபட்சமாக 25°C பதிவாகியுள்ளது.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட்.
1: இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:53 தொடங்கும். ஜெய்ஹிந்த்.